நெஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே அவன் நாடகம் என்ன சொல்வேன்

0: மான தங்கமே.
1: நேரம் 5:34, 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது நந்தன திரைப்படத்திற்காக MM தண்டபாணி தேசிகர் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கற்றுரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாத்திரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:10:50. நேர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் சௌபாகிய கணபதியாய் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

தென்னிசையில் நிறைவாக ஒழிக்கிறது. பெண்களின் கண்மணியாம் மதுரையம் முகமத் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டு. நேரம் இப்பொழுது 7:01. 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லி பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் ரசகொடிகலு, 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 ஸ்ரீ போதேந்திரால் சரித்திரம் இசை பேருரை, நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், இன்று மாலை 5:00 அரங்கிசையில் கே பி நந்தினி அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இன்று இரவு 7:10 25 ஆண்டுகள் பொது சேவை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 கணவன் காணல் நீரானால் நாடகம் கேட்கலாம், எழுதியவர் மேகலா சித்திரவேல் அவர்கள், நடிப்பு வேட்டவராயன், புஷ்பாஞ்சலி எல் விஜயா, எஸ் எஸ் சுந்தரராஜன், ஏ பி சுப்பையா, தஞ்சை வெங்கட், ஆர் சரவணகுமார் ஆகியோர், நிகழ்ச்சி அமைப்பு எம் கி சந்தியாஸ்ரீ, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் இப்பொழுது 7:15:45. ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நானி திரைப்படத்திற்காக பாடலை பாடியவர் விஜய் பிரகாஷ்.

தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் கடல் திரைப்படத்திற்காக அபய் ஜோத்பூர்கர் ஹரிணி பாடியது.

0: தொடர்வது ஆர்ட்ஸ் ஆஃப் வேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் நீதி மோகன் பாடியது.
2: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் ஒலிக்க இருக்கும் பாடல் டாக்டர் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் ஜோனிதா காந்தி பாடியது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும்

0: மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் ஒலிக்கேற்கும் பாடல் அமரன். திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்

0: போது ஸ்டாப்ல இருக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: திரைகானத்தின் நிறைவான பாடல் மத்ராசி திரைப்படத்திற்காக ரவி ஜி பாடியது.

நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் பாபநாசம் சிவன் இயற்றிய கிருதிகளை கேட்கலாம். துவக்கமாக ஸ்ரீ காந்தோ மாதுலோயசிய ஸ்லோகம், தொடர்ந்து நீ இந்த மாயம் வர்ணம், தன்யாசிராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாபநாசம் சிவன் இயற்றிய கிருதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இகபரம், ராகம் சிம்ஹேந்திர மத்யமம், ஆதித்தாலம்.

இன்றைய அரங்கிசையில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 10:31. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் நேயர்கள் கேட்கலாம் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி ஜெயச்சந்திரன் குழுவினருடன் பாடியது பாடலின் படம் பிள்ளை நிலா.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேரம் இப்பொழுது 10:40 நிமிடம் 40 நொடி. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்.

நிகழ்ச்சி சுகமான ராகங்கள் ஒலிக்கியிருக்கும் பாடல் ஆண்பாவம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பு

ஆகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்ட். ஒலிக்க இருக்கும் பாடல் இதே கோயில் திரைப்படத்திற்காக, பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

அளித்த பாடல் தென்றிலையினை துருத்திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. சுகமான ராகங்களில் நிறைவான பாடல். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக சித்ராவின் குரல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் இப்பொழுது 11:10:20. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் லவ் டுடே திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியது.

0: ஒலித்த பாடல் உன்னை நினைத்து திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
0: திரைக்கானத்தின் நிறைவான பாடல் டைம் திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12 மணி, குரளமுதம் கேட்கலாம்.

0: மதிக்காதவன் பின்னே ஒருவன் மானங்கெட்டு திரிந்து வாழ்வு பெறுகிறான் என்பதை விட அப்போதே அவன் இறந்து போனான் என கூறப்படுவது நல்லது. குறள் எண் 967 அதிகாரம் மானம்.
1: ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் நன்னிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று.
0: மதிக்காதவன் பின்னே ஒருவன் மானங்கெட்டு திரிந்து வாழ்வு பெறுகிறான் என்பதை விட அப்போதே அவன் இறந்து போனான் என கூறப்படுவது நல்லது. குறள் எண் 967 அதிகாரம் மானம்.
2: குறளமுதம் கேட்டோம். இனி 100.1 FM கோல்டில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை பாடல்கள், 1:10 ஸ்ரீ போதேந்திரால் சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வாயிலின் பாபநாசம், ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, 5 அரங்கி செய்யில் கே பி நந்தினி அவர்களின் பாட்டு இடம்பெறும் வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வீர் வரதராஜன் அவர்கள் மிருதங்கம், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 25 ஆண்டுகள் பொது சேவை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் டெல்லி அஞ்சல், 7:45 திரைப்பட

0: பாடல் 7:50 செய்தி கதம்பம், 8:10 கணவன் காணல் நீரானால் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மேகலா சித்திரவேல் அவர்கள். நடிப்பு வேட்டவராயன், புஷ்பாஞ்சலி, எல் விஜயா, எஸ் எஸ் சுந்தராஜன், ஏ பி சுப்பையா, தஞ்சய் வெங்கட், ஆர் சரவணகுமார் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு எம் கி சந்தியாஸ்ரீ. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைக்காலம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:03. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் திரைகானம். காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், பி சுசீலா.
1: சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

திரைக்காலத்தில் தொடரும் பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேரம் 12:11. திரைகாலத்தில் காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிக்கேற்கும் பாடல் வெண்ணிராடை திரைப்படம். பாடலை பாடியவர் பி. சுசீலா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: ஒலித்த பாடல் இதய கமலம் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியது.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
0: திரைகானத்தின் நிறைவான பாடல் ஒலிக்க இருக்கும் படம் இருவல்லவர்கள். பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், பி சுசீலா.

தொடரும் பாடலை பாடியவர் ஆர். கிருஷ்ணராஜ். இசையமைத்தவர் வி. தாயன்பன். இயற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.

ஒலிக்கயிருக்கும் பாடலை பாடியவர்கள் எஸ் லதா, எஸ் மாலதி, எம் எல் ஸ்ரீகாந்த். இசையமைத்தவர் செல்லோ செல்வராஜ். பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன்.

நிறைவாக கேட்கலாம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய பாடல். வி தாயன்பன் இசையமைத்திருக்கிறார். ஆர். கிருஷ்ணராஜ் இப்பாடலை பாடியுள்ளார்.

தண்டகரகாதி விபூஷிதாங்க ராஜ்ய பாக்ய ஜலதே கருணாநிதே த்வம் சம்சார கூப பதிதஸ்ய சபாகுலஸ்ய.

மணிமயே பீதாசனே சுஸ்திதம் அக்ரே வாசகதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யப் பரம் வியாக்யாந்தம் பரதாதிபி பரிவிருதம் ராமம் பஜே ஷ்யாமளம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனா தம் நமாமி ஹரிம் பரம் புத்திர் பலம் யசோதீர்யம் நிர்பயத்வம் ரோகத அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரண ஸ்ரீமத் பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல கரபாஜனர் அப்படிங்கிற யோகீஸ்வரர் கலியுகத்துடைய ஒரு தர்மத்தை பத்தி எடுத்து பேசிட்டு வர்றார். அதுல அவர் சொல்றார், கலியில 1000 தோஷம் இருந்தாலும் கலியுகத்துக்கு ஒரே ஒரு குணம் இருக்கு அப்படிங்கிறார்.

ஒரே ஒரு குணம் கலியுகத்தில் இருக்கு. என்ன குணம் அப்படின்னு விட்டா, பகவன் நாம கீர்த்தனம்ங்கிற ஒரு குணம் இருக்கான். அதனால எந்த ஒரு ஒரு பெரிய பலனை யாகத்தாலேயும் அடைய முடியாதோ, யோகத்தால அடைய முடியாதோ, தபசால கூட அடைய முடியாதோ, அதை சுலபமா கீர்த்தனத்துல அடைஞ்சு விடலாம் அப்படிங்கறத தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. எத் பலம் நாஸ்தி தபசா ந யோகே ந சமாதின. கேசவ கீர்த்தனத்துல சுலபமா அடைஞ்சு விடலாமே அப்படிங்கிறது. சமாதியில கூட எது துர்லபம், எது துர்லபமோ, எது வந்து யோகத்துல கூட துர்லபமோ, அது கீர்த்தனத்துல ரொம்ப சுலபமா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பகவன் நாம கீர்த்தனத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்கு அநேக மகான்கள் கலியுகத்துல அவதாரம் பண்ணிண்டே இருப்பா அப்படிங்கறத கரபாஞ்சன யோகீஸ்வரர் சொல்றார். கலௌ கலௌ பவிஷ்யந்தி நாராயண பாராயணா தாம் பிரபர்ணீ நதியத்ரே கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகா புண்ணிய திரவிடேஷு ச பூரிஷய. கலியுகத்துல நிறைய சாதுக்கள் அவதாரம் பண்ணுவா அப்படிங்கறத சூச்சிப்பிக்கிறார். எங்க இருந்து அவதாரம் பண்ணுவா அப்படிங்கறத பாகவதமே ஒரு மேப் போட்டு காமிக்கிறது. தாமிரபரணி நதி தீரம், பாலாற்றங்கரை, காவிரி ஆற்றங்கரை, இந்த நதி தீரங்கள் ஓரமா நிறைய சாதுக்கள் அவதாரம் பண்ணி லோகத்துக்கு பகவன் நாம கீர்த்தனம், பகவத் பக்திங்கிற மார்க்கத்தை காண்பிப்பா. இதுக்குதான் பாகவத தர்மம்னு பேர். பாகவத தர்மம்னா என்னன்னுட்டா, ஸ்ருண்வந்தி காயந்தி கிருடந்தி சாதவ. என்ன பண்ணிட்டு இருப்பா சாதுக்கள் அப்படின்னுட்டா, சதா பேசின் இருப்பா. எதை பத்தின்னுட்டா, பகவத்குணங்களை பத்தி, பகவானுடைய ரூபத்தை பத்தி, பகவானுடைய நாம மகாத்தியத்தை பத்தி சதா பேசின் இருப்பா. யாராவது ஒரு பத்து பேர் கேட்கறதுக்கு இருந்தாலானால் உட்காந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருப்பா. இல்ல யாராவது பிரவச்சனம் பண்றதுக்கு இருந்தா உட்காந்து ஆனந்தமா சிரவணம் பண்ணிட்டு இருப்பா. இல்லையானால் தனக்கு தானே உட்காந்து சிந்தனம் பண்ணிட்டு ஆனந்தப்பட்டு இருப்பா. இதை தவிர இன்னொரு காரியம் பண்ணாதவா தான் சாதுக்கள் அப்படின்னு பாகவதம் கிளீனா அதே நமக்கு டெஃபினிஷன் கொடுக்கறது. யாரு சாதுக்கள்? தியாகராஜ சுவாமிகளும் இந்த விஷயத்தை அழகா எந்த ஒரு மகானுபாவலு கீர்த்தனத்துல சொல்றா, நீ மேனு நாமவை பவம் புலனு நீ பரகமதைர புலசாந்தமானதம் நீ புலனு வதன சத்யபுனு ரகுவரணி எட

நீமதி நெருங்கி சந்ததம்புலனு குணபஜனானந்த கீர்த்தனமு செய்வார் எந்தரோ அந்தரிக்கு வந்தனம். ஏதோ எனக்கு பொழுது போல சித்தனாழி பக்தி பண்ணினேன், அப்புறம் எனக்கு வேற காரியம் இருக்கு, அந்த காரியத்தை பார்க்க போறேன். ஏதோ பல காரியங்களுக்கு மத்தியில பக்தி வச்சுருக்கிற ஒரு லௌகீகனை போல இல்லாதபடி அவளுக்கு என்னைக்கோ ஒரு நாள் உலக ஞாபகம் வருது. எப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கானா, சந்ததம்புலனும் நீமதி நெருங்கி சந்ததம்புலனும் குணபஜனானந்த கீர்த்தனமும் செய்வார். அப்படி ஆச்சரியமா பாகவதாலுடைய லட்சணத்தை சொல்லிட்டு வரார். அப்ப இப்பேற்பட்ட மகான்கள் நாராயண பராயணர்களா இருக்கக்கூடிய, அப்படின்னு விட்டா பகவத் பக்தி பராயணர்களா இருக்கக்கூடிய மகான்கள் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி கீழே இறங்கி வந்து நமக்கு பகவன் நாம கீர்த்தனத்தையும் பகவத் பக்தியுடைய ஒரு பெருமையை எடுத்து காண்பிச்சுட்டுதான் இருக்க போறா. சரி, பகவன் நாமா பகவன் நாமாங்கிறே, இந்த பகவன் நாமத்தோடைய ஒரு மகாத்மியம் என்ன அப்படின்னு விட்டா, பகவன் நாமத்துடைய மகாத்மியத்தை லக்ஷ்மீதர கவி அப்படிங்கிற ஒரு பெரியவர் பகவன் நாம கௌமுதிங்கிற ஒரு கிரந்தத்துல இருந்து பேசுறார். ராமநாம வைபவத்தை நம்ம பகவன் நாம போதேந்திர சுவாமிகளுடைய சரித்திரத்தை தான் பார்க்க போறோம். பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் தான் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை பகவன் நாம பரமான கிரந்தங்களுக்கும் ஆதாரமா இந்த கிரந்தத்தை வச்சுட்டுதான் தன்னுடைய கிரந்தங்களை பண்ணினார். லட்சுமீதர கவியுடைய இந்த பகவன் நாம கௌமுதிங்கிற கிரந்தம் தான் போதேந்திராளுக்கே அவருடைய கிரந்தங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. அதுல அந்த லட்சுமீதர கவி சொல்றார், ஜென்ம கோட்டி கோட்டி ஜென்மாக்கள்ல பண்ண பாப்பம் கூட எப்படி பெயர்றதுன்னுட்டா, ஒரு தடவை ஒருத்தனுடைய வாக்குல ராமா அப்படிங்கிற நாமா வந்து கொடுத்தனா கோட்டி ஜென்ம பாபம் நசிஞ்சு போறதாம். ஆண்டாலும் அது அழகா சொல்றா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுத

அந்த லட்சுமீதர கவி சொல்றார், ரசனா ஸ்பிருகேவ பலதி ஸ்ரீராம நாமாத்மகா. ராமாங்கிற இந்த ரெண்டு அக்ஷரம் ஒருத்தனுடைய நாக்கு தொட்டுடுத்துனா போதும் அப்படிங்கிற ரசனா, ரசனானா நாக்குன்னு அர்த்தம், ரசனா ஸ்பிருகேவ அப்படின்றத அந்த ரெண்டு அக்ஷரங்கள் இவனுடைய நாக்கு ஸ்பரிசிச்சுடுத்துனா போதும் இவனுடைய சர்வ பாபங்கள் போறச்சு. அது எப்படி போறது அப்படின்னுட்டா, அது எப்படி நாம சங்கீர்த்தனம் அவ்வளவு பாபத்தையும் போக்கிடுமா? அதுவும் ஒரு தடவை சொல்ற நாமான்னுட்டா. அதுக்கு பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் சித்தாந்தம் பண்ணியிருக்கார், பகவன் நாம சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அதுல அவர் சொல்றார், ஒரு தடவை ஏதோ எதிர்ச்சியா நாமா வந்துடுத்து நினைக்க வேண்டாம். அந்த எதிர்ச்சியா வந்த ஒரு நாமாக்கும் ஒருத்தனுடைய லட்சம் கோட்டி ஜென்மாக்கள் அவன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புண்ணியம் தான் காரணம் அப்படிங்கிறார். அந்த நாமாவும் எதிர்ச்சியா வந்துடலையாம், அவன் எத்தனையோ கோட்டி ஜென்மாக்கள் பண்ணியிருக்கக்கூடிய புண்ணியம் அவன் நாக்கில் ஒரு தடவை அந்த நாமாவா வந்தது. அதுல சொல்றார், இந்த ராமநாமா ஒருத்தனுக்கு கிடைச்ச சுடுத்தானால் அப்புறம் என்னன்னா, மீரா அழகா சொல்றா, பாயோஜி மேனே ராம ரத்தன தன பாயோ. ராமநாமங்கிறது ரத்னமாம், கிடைச்சுடாதுங்கிறார். கிடைச்சுடுத்தானால் அப்புறம் வஸ்து அமூல்ய, அது அப்பேற்பட்ட ஒரு அமூல்யமான ரத்னம். கம்பராமாயணத்துல கம்பன் சொல்றான், ராமானா ஏதோ சாமானியம் நினைச்சுடாதே, யாரோ குப்பனுடைய பேர் இல்லை, சுப்பனுடைய பேர் இல்லை, அது உலகம் உண்டு உமிழ்ந்தவனுடைய பேர், ஜெகதீஸ்வரனுடைய நாமா. எந்த ஒரு சர்வேஸ்வரன் இந்த லோகத்தை சர்வ சகஜமா சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி சம்ஹாரம் பண்றானோ அப்பேற்பட்ட பகவானுடைய நாமமா இருக்கிறதுனாலே அது இகத்திலையும் சர்வசௌக்கியத்தையும் கொடுத்துடும், பரத்திலையும் சர்வசௌக்கியத்தையும் கொடுத்துடும். தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், ராமநாமத்தை பாடுறதுனால என்ன ஒரு ஆனந்தம்னு நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறார்.

ஹிருதயத்துல ஆழ்ந்த பிரேமை ஒருத்தனுக்கு இருந்து கொடுத்தானால் அவனுக்கே புரியும் நாமத்தை அனவர்தமும் கீர்த்தனம் பண்றதுல என்ன ஒரு ஆனந்தம் இருக்குன்னு. நாமத்தால நடக்காததே கிடையாது. இகத்திலையும் சர்வசௌக்கியத்தையும் கொடுத்துடும், பரத்திலையும் சர்வசௌக்கியத்தையும் கொடுத்துடும். இகதல்லி இஷ்டம் உண்டு, பரதல்லி சுக உண்டுங்கிறார் புரந்தரதாசர். கலியுகதலி ஹரிநாமவ நெனதரே குலகோட்டிகளும் உத்தரிசுவவு அப்படிங்கிறார். நீ வெறும் ஹரிநாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு உனக்கு ஜபம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, தபசு தெரியணுங்கிற அவசியம் இல்லை, விரதானுஷ்டானங்கள் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. சர்வ தர்மத்துடையவும் சாரம் பகவன் நாம கீர்த்தனம். அதனாலதான் அத்தனை தர்மங்களையும் கேட்டு தெரிஞ்சின்ற தர்மபுத்திரர் பீஷ்ம பிதாமகரை பார்த்து எல்லா தர்மங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார், கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத். இந்த கேள்வியில் ஒரு ஆச்சரியம், ஸ்ருத்வா தர்மான் அசேஷேனன் எல்லா தர்மத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னுட்டா, இந்த தர்மம் அனுஷ்டானத்துக்கு ரொம்ப லகுவா இருக்கணும், அதாவது அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு சிரமம் இருக்கப்படாது. சிரம் நீ ஒரு சந்தியாவனம் பண்ணு, நீ ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணு, இந்த திக்கை நோக்கி உட்காந்து பண்ணு, இந்த வஸ்துவை வச்சுட்டு பண்ணு, இல்லை இந்த வாத்தியார் வந்து உனக்கு சங்கல்பம் பண்ணிட்டு நீ இதை பண்ணு அப்படிங்கிற துளி நியமம் இல்லாத எக்காலத்துல எந்த தேசத்துல எந்த திக்கை நோக்கி வேணாலும் யாரு வேணாலும். அதனாலதான் இந்த இடத்துல ஜந்துகுனர் ஒரு பிராமணன் கரியறதுக்கு வழி சொல்லுன்னு கேட்கல, ஒரு க்ஷத்ரியன் கரியறதுக்கு வழி சொல்லுன்னு கேட்கல, ஒரு வைசியன் கரியறதுக்கு வழி சொல்லுன்னு கேட்கல, ஒரு சதுர்த்தன் கரியறதுக்கு வழி சொல்லுன்னு கேட்கல. அவ என்ன சொல்லியிருக்கான், பிறந்தவா கரியறதுக்கு வழி சொல்லுங்க, ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனா அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு தெரியாம நம்ம வாக்குல வர ஒரு நாம கீர்த்தனம் கூட நம்மளை பாவனை பண்ணிவிடும். ஏன்னா தெரிஞ்சு பகவான் அடையணும், பகவான் அடையிறது தான் புருஷார்த்தம் அப்படின்னு தெரிஞ்சு பல ஜீவன்கள் இல்லையே, ஆனா எதிர்ச்சையா அவ வாயில வரக்கூடிய ஒரு நாமா கூட அவ பாபத்தை போக்குறது, அவளுக்கு தெரியாம அவளை உத்தாரணம் பண்றது அப்படிங்கிறது தான் பகவன் நாமத்துடைய ஒரு பெருமையா இருக்கு. இதை

காண்பிக்கிறதுக்கு தான் பல மகான்கள் அவதாரம் என்றால் அதில் காஞ்சி காமக்கோட்டி மட்டத்தில் இந்த பீட்டத்தில் நம்ம ஆதிசங்கரருடைய பரம்பரையில் அப்படி வந்த ஒரு ஆச்சரியமான ஒரு மகான் பகவன் நாம போதேந்திர சுவாமிகள். நரசிம்ம பாகவதர் அப்படிங்கிற ஒரு மகாத்மா போதேந்திர சுவாமிகள் மேலே பண்ணின ஒரு கீர்த்தனம். அதில் அவர் சொல்கிறார், ராமாக்கியாப்தி விஹார விலோலம், ராமாக்கியா பரபோஷண சீலம், ராமாக்கியாதுத கில்பிஷ ஜாலம், ராமாக்கியா கர்ஜன ஜிதகாலம் போதேந்திரம் ஜெகதாம் குருமாஸ்ரயம். ஜெகதாம் குருனா ஜெகத்துக்கே குருன்னா என்ன அர்த்தம்னா, ஜெகத்துக்கே ஒவ்வக்கூடிய ஒரு மார்க்கத்தை காண்பிக்கணும். இவாளுக்கு தான், இவாளுக்கு தான் அப்படின்னு இதை ஒரு சாரா இருக்குன்னு தள்ளாதபடி ஜெகத்தே உத்தாரணமாகணும் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சலா ஒரு மார்க்கத்தை காண்பிக்கிறவாளுக்கு தான் ஜெகத்குரு அப்படிங்கிற பேர் பிறந்தும் இந்த இடத்துல போதேந்திரன் ஜெகதாம் குருமாஸ்ரே. ஏன் அப்படின்னுட்டா, எப்படியோ எந்த வியாஜத்துல ஒருத்தனுடைய வாக்குல பகவன் நாமா வந்துட்டாலும் அவன் கரையேறிடுவான், அப்படி ஒரு மார்க்கத்தை அல்லவோ காண்பிச்சிருக்கார். அப்படி அதனால சொல்றார் ராமாக்கியாப்தி, ராமாக்கியானா ராமநாமம்னு அர்த்தம், ஆக்கியானா நாமம்னு அர்த்தம். ராமாக்கியா அப்தி விஹார விலோனம்னா ராமநாமம்ங்கிற சாகரத்துல சதா நீஞ்சின் இருக்கக்கூடியவர், ராமநாமத்துடைய பரத்துவத்தை லோகத்துக்கே எடுத்து அந்த பரத்துவத்தை காண்பிச்சவர், ராமநாம சித்தாந்தம் அணினவர். சித்தாந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னுட்டா, ஒரு பாமரனை பார்த்து ராமான்னு சொல்லணும் அவன் சொல்லிடுவான், ஏன்னா ரொம்ப பெரியவா சொல்றா, நம்ம கேட்டு பேசாம வாய் முடினு சொல்லிட்டு கரையிருடலான் அப்படின்னு அவா சொல்லிடுவா, படிச்சவா கொஞ்சம் கேள்வி கேட்பா, இதுக்கு சாஸ்திரத்துல பிரமாணம் இருக்கா? ஏன்னா நம்ம மதத்துக்கே வைதீக மதம்னு பேரு, எதையும் வேதத்துல இருந்து பிரமாணம் காண்பிச்சு இப்படி வேதத்துல பிரமாணம் இருக்குன்னு காண்பிச்சாதான் பரம வைதிகாலா இருக்கக்கூடிய பண்டிதாள் ஒத்துப்பா இல்லையா? அந்த நாள்ல போதேந்திராள் பகவன் நாமத்தை பிரச்சாரம் பண்ற காலத்துல நாம சங்கீர்த்தனத்தா அர்த்தவாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். போதேந்திராள் பார்த்தா அது அர்த்தவாதம் கிடையாது, இது சர்வதா சத்தியம், இந்த மார்க்கம் உன்னை நிச்சயமா உன்னை அந்த பரத்துவத்துல உன்னை கொண்டு சேர்த்துடும், அந்த சத்தியத்துல கொண்டு சேர்த்துடும், இது சர்வ புருஷார்த்தங்களையும் விதரணம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட யோக்கியத்தை உண்டு பகவன் நாமத்துக்கு அப்படிங்கறத சர்வ சாஸ்திரங்கள்ல இருந்து நமக்கு பிரமாணம் காண்பிச்சு சித்தாந்த கிரந்தங்களை பண்ணி விகிதமான மார்க்கம் பகவன் நாம கீர்த்தனம் அப்படிங்கிறத காண்பிச்சார். அதைத்தான் தியாகராஜரும் சொன்னார், இது ராஜமார்க்கம் அப்படின்னா, ஏன்னா பாக்கி மார்க்கங்கள்லாம் சந்து பொந்துக்குள்ள போய் போற மாதிரி இருக்கும், இது என்ன நேரம் உன்னை கொண்டு அந்த பகவத் சரணார்விந்தத்துல சேர்த்துடும், இது ராஜமார்க்கமாச்சே அப்படின்னாச்சு.

சந்துல தூரலேனோ மனசான்னு கேட்டார். இது ராஜ மார்க்கமாச்சே நிச்சிந்தையா. கபீர்தாசுரன் சொல்றார், நாச்சத்த காவத்த வைகுண்ட ஜாவின் ஆடி பாடிண்டு வைகுண்டம் வேடலாமேப்பா, ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னார். அதைத்தான் இந்த இடத்துல அழகா எடுத்து காண்பிக்கிறார். ராமாக்கியா கர்ஜன ஜித காலம், எந்த இடத்துல ராமநாம கர்ஜனம் கேட்கறதோ அந்த இடத்துல யமபட்டர்களோட பயமே இல்லை. பாகவதத்துல அஜாமிள உபாக்கியானம் வருது. அஜாமிளங்கிற மகாபாபியும் நாராயணான்னு கடைசி நிமிஷத்துல அவனுடைய மரணம், அவனுடைய பிராணன் போற தருவாயில நாராயணான்னு ஒரு சப்தம் போட்டான். அதுவும் நாராயணனை நினைச்சுன்னு போடல, தன் பிள்ளைக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வச்சு நாராயணான்னு கூட்ட மாத்திரத்துல வைகுண்டத்துல இருந்து விஷ்ணு பார்ஷதாள் வந்து அவனை வைகுண்டம் அழிச்சுட்டு போறா அப்படின்னு விட்டான். நாராயணேதி மிரியமான இயாய முக்திம், நாராயணான்னு விக்ருஷ்ய புத்திரம் புத்திரனை தான் கூப்பிட்டான். அந்த அஜாமிளன் கூட கரையேறிடலையான்னு பாகவதம் கேட்கறது. அஜாமிளோபி மிரியமானே, அஜாமிளன் கூட கரையேறிடலையா, புத்திரனை கூப்பிட்ட வியாஜத்துல பகவன் நாமா வாயில வந்தது, அதுக்கே அவன் கரையேறிட்டான். ஆனால் அனவரதமும் ஸ்ரத்தையோட பகவன் நாம கீர்த்தனம் பண்ற வாழ்க்கை எதுதான் லபிக்காது. காஞ்சிபுரத்திலேயே ஒரு பெரிய மகாத்மா, இந்த காஞ்சி பீட்டத்தில் வந்த ஒரு மகான், நம்ம போதேந்திராளோட குருநாதாள், ஆத்ம போதேந்திராள் அப்படின்னு பேர் வாளுக்கு, விஸ்வாதிகேந்திர சரஸ்வதினு பேர். அவள் பீட்டாதிபதியாக எழுந்துருளி இருக்கக்கூடிய சமயம் நம்ம போதேந்திர சுவாமிகளுடைய தகப்பனார், அவருக்கு மோகன பாண்டுரங்கன்னு பேர், அவள் அம்மாவுக்கு சுகுணான்னு பேர். அவள் அந்த காஞ்சிபுரத்திலேயே தங்கிண்டு ஆத்ம போதேந்திர சுவாமிகளுக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பதி அவள். மடத்திலேயே அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப ஆச்சரியமான ஆதர்சமான தம்பதி. ஏன்னா ராமாயணத்திலேயே வருது, ராமச்சந்திரமூர்த்தி

என்ன மாதாவா பிதாவா வரிச்சுண்டு வந்து இங்க அவதாரம் பண்ற ஆச்சரியமா அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப நாளா சந்தான பாக்கியம் இல்ல. ஆத்மபோதேந்திர சுவாமிகளுக்கு விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேரு சொன்னேன் இல்லையா, இவருடைய அதிஷ்டானம் விழுப்புரம் பண்ருட்டி அந்த மார்க்கத்துல வடவாம்பலம்ங்கிற ஒரு க்ஷேத்திரம், அங்கதான் இவருடைய அதிஷ்டானம் இருக்கு. ஆத்மபோதேந்திர சுவாமிகளுடைய அதிஷ்டானம், போதேந்திர சுவாமிகளுடைய அதிஷ்டானம் காவிரியில மூழ்கி போயிருந்த சமயத்துல பின்னாடி அவதாரம் பண்ண மகாத்மாவா இருக்கிற மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் தான் இந்த அதிஷ்டானத்தை கண்டுபிடிச்சு இதை உத்தாரணம் பண்ணி இன்னைக்கு நமக்கு தரிசனீயமா அந்த ஸ்தானம் இருக்கு. ஆனால் அவருடைய ஒரு கிருப்பையால அத போல ஆத்ம போதேந்திராளுடைய அதிஷ்டானமும் மறைஞ்சிருந்தது. அதை நம்ம காஞ்சி மகா பெரியவா தான் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அவளுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட இந்த இடத்துலதான் அவர் சித்தியாயிருக்கார் அப்படிங்கறதே. அங்க ஒரு பிருந்தாவனம் திருப்பியா அமைச்சு அங்க நித்திய பூஜை இன்னும் நடக்கும்படியாக அங்க ஏற்பாடு பண்ணினா பெரியவா. இன்னைக்கு அந்த ஆத்மபோதேந்திராளோட அதிஷ்டானம் வடவாம்பலம் க்ஷேத்திரத்துல இருக்கு, விழுப்புரம் பண்ருட்டி மார்க்கத்துல. அப்போ ஆத்மபோதேந்திராள் அங்க எழுந்துள்ள இருக்கிற சமயம் இப்படி சிரத்தையா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, ஒரு நாள் என்ன பண்ணினார்னா, மகான்களுக்கு தெரியும் ஒரு மகாத்மா எப்ப அவதாரம் பண்ண போறா அப்படின்னு. ஏன்னா மகாபுருஷால் கீழே இறங்குறதே ஈஸ்வர சங்கல்பத்தால தானே, ஈஸ்வர சங்கல்பத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறவா மகான்கள். அதனால ஆத்மபோதேந்திராள் என்ன பண்ணினார், மோகன பாண்டவங்களை ஒரு நாள் அழைச்சு ஒரு பழத்தை அனுகிரகம் பண்ணி கொடுக்கிறார். அந்த பழத்தை தன்னுடைய மனைவி சுகுணா கிட்ட அதை கொடுத்த உடனே அதை அவ ஸ்வீகரிச்சிருந்தா உடனே அவள் கர்ப்பம் தரிச்சா. உத்தமமான ஒரு சுப முகூர்த்தத்துல போதேந்திர சுவாமிகள் அவதாரம் என்றார். புருஷோத்தமன்கிற நாமகரணம், புருஷோத்தமன்னா புருஷோத்தமன் தான், அப்படி அந்த குழந்தை பாக்குறதுக்கு அதி தேஜஸ்வியா இருக்கான். லோகம் முழுக்க இப்ப ராமநாமத்தை அப்படி கொண்டு கொடுக்க போற ஒரு குழந்தையா இருக்கிறதுனாலே புருஷோத்தமன். அந்த குழந்தைய அப்படி அழகா அழிச்சுட்டு வருவா, சின்ன வேஷ்டி கட்டி விட்டு அழகா அந்த குழந்தைக்கு உருது புண்டரங்கள்லாம் இட்டு விட்டு அந்த குழந்தைக்கு அப்பா மடத்துக்கு கைங்கறி பண்ண போறச்சு. இந்த குழந்தையும் அப்பா கைய பிடிச்சண்டே அப்பாவோட வருது. அந்த குழந்தைய பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து கட்டாட்சிக்கிறார். ஏன்னா சத்சங்கத்துக்கு இருக்கிற ஒரு பெருமை என்ன அப்படின்னு விட்டா, மீரா அழகா சொல்றா சாதுக்கலைஞான ஒரு இடத்துல இருக்கானா, அப்புறம் நம்ம தனியா உட்காந்து ஒரு ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, பேசாம போய் அவ முன்னாடி உட்காந்துட்டா போதும். ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்றார்,

குருநாதருடைய ஒரு கடாட்சம், ஒரு கடைக்கண் பார்வை என் மேல பட்டது. பல்லாயிரக்கணக்கான ஜென்மாக்கள் யாக யோகம் தபசு பண்ணினாலும் சித்திக்காததை கிருபையால கொடுத்துடுவார், கடாட்சத்தால கொடுத்துடுவார். அந்த குழந்தைய பார்த்து பார்த்து கடாட்சிச்சிருக்கார். அப்படிதான் சத்சங்கத்தோட ஒரு மகிமை. சத்சங்கத்துல போய் சரீரத்தை போட்டுட்டா போதும். மீராவும் அழகா சொல்றா, ஞான தியானுக்கு கட்டுட்டி பாந்துக்கரு ஹரிஜன சங்கமே லாகுங்கி. நான் இந்த குழந்தை அப்படி கடாட்சிச்சுட்டே இருக்கார் இல்லையா, ஒரு நாள் போதேந்திரால அப்பாவை கூப்பிட்டு கேட்கிறார், புருஷோத்தமனை எனக்கே கொடுத்துடுறியா அப்படின்னு கேட்டார். உடனே இந்த இடத்துல அங்க மோகன பாண்டுரங்கன்ற போதேந்திராளோட தகப்பனார், பூர்வாசிரம தகப்பனார், அவர் சொல்றார், இது அவன் உங்களுடையவன் தானே, அவன் உங்க கைங்கிறதுக்காக தானே வந்திருக்கான், இதுல என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா குருநாதா, நானோ சுகுணாவோ இந்த குழந்தையோ அத்தனை பேரும் உங்களை சேர்ந்தவாள் தானே அப்படின்னு நமஸ்கரிச்சார். இதுல ரொம்ப சந்தோஷப்பட்டார். இருந்தாலும் அவனை பெத்த தாயார்னு ஒருத்தி உண்டு இல்லையா, அவளையும் கேட்டுண்டு வா அப்படின்னார். உடனே ஓடி போய் சுகுணாட்ட கேட்கிறார், நம்ம குருநாதாள் கேட்கறா புருஷோத்தமனை மடத்துக்கே கொடுக்கும்படியா கேட்கறா பெரியவா அப்படின்னு சொன்ன உடனே அங்க சுகுணா சொல்றா, எனக்கு துக்கமா எது இருக்கு அப்படின்னு விட்டா, என்ன கேட்கறேன்னு நீங்களும் வந்துட்டே, உங்க அபிப்பிராயம் வேற என்ன அபிப்பிராயம் வேறையா, நம்ம அத்தனை பேர் குருநாதாளுக்கு ஆட்பட்டவா இல்லையா, அந்த குழந்தை அவருக்கு தானே, அந்த குழந்தை அவருக்கே தானே அப்படின்னு சொல்லவே அந்த குழந்தைய ஆச்சரியமா குருநாதாளுக்கே கொடுத்துடுறா. அவனுக்கு உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சு ஆத்மபோதேந்திரால் தன் கண்பார்வையிலேயே அவனுக்கு சாஸ்திர அபியாசங்கள்லாம் பண்ணி வைக்கிறார். உயர்ந்த சாஸ்திர பாடம் சொல்லக்கூடியவாளை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு சாஸ்திர பாடங்கள்லாம் நடக்கிறது. போதேந்திரால் சொல்லிட்டு போயிருக்கார், ஆத்மபோதேந்திரால் இப்ப காசி யாத்திரை கிளம்புறார். காசி யாத்திரை கிளம்புறதே புருஷோத்தமனையும், புருஷோத்தமனா அந்த புருஷோத்தமனுடைய பரம சகாவா இன்னொரு குழந்தை இருக்கான், அவனுக்கு ஞானசாகரன்னு பேர். இந்த ரெண்டு குழந்தைகளும் சேர்ந்து சேர்ந்து தான் சாஸ்திர பாடம் கத்துக்கிறது. ஆத்மபோதேந்திராலே ரெண்டு பேரையும் சேர்ந்து இருக்க முடியாதான் சொல்லியிருக்கார். ஏன்னா சாஸ்திர பாடத்துக்கு நிறைய சர்ச்சை பண்ணிக்கணும், சர்ச்சை பண்ணி பண்ணி பண்ணி தான் சாஸ்திர விஷயங்களை மனசுல கொண்டு வர வேண்டி இருக்கு. புருஷோத்தமனோட ஞானசாகரங்கள்

இன்னொரு குழந்தையும் சேர்ந்து சேர்ந்து பாடம் படிச்சுருக்கான். அவ ரெண்டு பேரையும் பார்த்து ஆத்மபோதேந்திரால் சொல்லிட்டு போயிருக்கான், எல்லா சாஸ்திரங்களையும் முடிச்சுட்டு வேதாந்த சாஸ்திரம் கத்துக்கிறதுக்கு காசிக்கு என்ன பார்க்க வந்துருங்கோ, வேதாந்த பாடம் நானே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மபோதேந்திரால் காசி கஷேத்திரம் கிளம்பி போயிட்டா. இந்த ரெண்டு குழந்தைகளும் அப்படி சாஸ்திர பாடம் படிச்சுருக்கு. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணனும் அர்ஜுனனும் எப்படி இருந்தாலும் அப்படி இருக்காளாம் புருஷோத்தமனும் ஞானசாகரம், பிரியாத சகா, ஒருத்தர் ஒருத்தர் பிரிய மாட்டா. எல்லா பாடங்களும் முடிஞ்சு போயிடுத்து, வேதாந்த பாடம் கத்துக்கிறதுக்கு ஆச்சாரியால பாக்குறதுக்கு ஆத்மபோதேந்திரால பாக்குறதுக்கு காசி கிளம்பணும். இந்த ரெண்டு குழந்தைகள் கிளம்புறது கிளம்புறதே ஞானசாகரன் சொல்றான், புருஷோத்தமா காசி யாத்திரைங்கிறது நடந்து நடந்து நடந்து போகணும். அந்த நாள் இந்த நாள் மாதிரிலாம் வசதிகள் கிடையாது, நிறைய காட்டு பிரதேசங்கள்லையும் மலை பிரதேசங்கள்லயும் நடந்து போகணும். காசி யாத்திரையை இன்னொரு ஜென்மான்னு சொல்லுவா, அது ஒரு மறுஜென்மா மாதிரி காசிக்கு போயிட்டு வருதுங்கிறது. அதனால இந்த குழந்தைகள் கிளம்புறதே ஞானசாகரன் சொல்றான், எனக்கு என்னமோ ஒரு சில துர்நிமித்தங்கள்லாம் தெரியாது, அந்த குழந்தைக்கு ஜோதிஷ சாஸ்திரம் நன்னா தெரியும். அதனால போற வழியில யாருக்கோ பிராண பாதை இருக்கு, பிராண ஆபத்து இருக்குன்னு தோன்றது அப்படின்னு உடனே அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரதிஜை பண்ணினாலும், என்ன பிரதிஜைனா, யாருக்கு பிராணன் பெயர்றதோ எஞ்சி இருக்கிறவா குருநாதரை பார்த்துட்டும் நமஸ்கரிச்சுட்டும் அவளும் கங்கையில விழுந்து பிராண தியாகம் பண்ணி நோடுறது, அப்படி ஒரு சக்கியமா அவளுக்குள்ள இப்படி ஒரு பிரதிஜை பண்ணிண்டி வா. ரெண்டு பேரும் கிளம்பி இப்படி பயின்னு இருக்கா, போற வழியில ஞானசாகரனுக்கு உடம்புல ஒரு விஷ ஜுரம் கண்டு அந்த குழந்தைக்கு பிராணன் பெயர்றது. அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் புருஷோத்தமனான இந்த குழந்தையே பண்ணிட்டு இந்த குழந்தை பகுதுக்கத்தோடு காசி கஷேத்திரம் போறது. அங்க ஆத்மபோதேந்திர சுவாமிகள் இருக்கார், ஆத்மபோதேந்திரால நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த குழந்தை சொல்றது, ஞானசாகரன் நானும் இப்படி ஒரு பிரதிஜை பண்ணினோம், ஞானசாகரன் வரவழியில் அவனுடைய பிராணன் எடுத்து அவனுக்கு பண்ண வேண்டிய உத்தர கிரியைகள்லாம் நான் பண்ணிவிட்டேன், இப்ப உங்களை பார்த்து நமஸ்கரிச்சுட்டு நான் பண்ண பிரதிஜை பிரகாரம் கங்கையில விழுந்து நானும் பிராணத்தியாகம் பண்ணணும், இதோ நான் பிராணத்தியாகம் பண்ண போறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது. ஆத்மபோதேந்திராளுக்கு தூக்கி வாரி போடுறது, இவன் ஜெகத்குருவா பிரகாசிக்க போறவன், இவன் ஜெகத்துக்கே ராமநாமம்ங்கிற பாதையை காண்பிக்க போறவன், இவன் போய் பிராணத்தியாகம் பண்ணி விட்டா பெரிய நஷ்டமாச்சே, இது இப்படி ஒரு சிஷ்ய ரத்னத்தை அழைக்கலாமா அப்படின்னு தோன்றது. உடனே ஆத்மபோதேந்திரால் சொல்றா, நீ பண்ண பிரதிஜையும் வீண் போகப்படாது, ஆனா நீயும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா, நீ சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிச்சுடும், சன்னியாச ஆசிரமங்கிறது மறு ஜென்மாவுக்கு சமானம். அதனாலதான் அவனுடைய உபவீதத்தை கலைஞ்சுட்டு அவனுடைய அந்த வஸ்திரங்களை கலைஞ்சுட்டு முண்டனம் பண்ணி அவனுக்கு எப்போ காஷாய வஸ்திரத்தை அவன் ஸ்வீகரிச்சு நுடுறானோ அப்பவே என்னன்னா பூர்வ சரீரத்தை தியாகம் பண்ணிவிட்டான்னு அர்த்தம். இது வந்து பகவத் பிராப்திக்காகவே சன்னியாசாசிரமங்கிறது பகவத்கீதையில பகவான் ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டு போறான், சன்னியாசிர ஆசிரமத்துடைய நியமங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமானது, அது பகவத் பிராப்திக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு ஜென்மம் இந்த அந்த சன்னியாசாசிரமங்கிறது. அதுல கேவலம் பிரணவ ஜபம் பண்ணிண்டோ உபனிஷத் பாராயணம் பண்ணிண்டோ இல்ல பாகவத தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய சன்னியாசிகளா இருந்துட்டா பாகவத பாராயணம் பண்ணோ பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிண்டோ பிக்ஷா நியமத்திலே பரம வைராக்கிய சம்பன்னர்களாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம். அதுல வந்து சன்னியாசாசிரமத்துக்கு மட்டும் எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது, பாக்கி ஆசிரமங்களோட பாப்பம் பண்ணினா அதுக்கு பிராயஷ்சித்தம் உண்டு, சன்னியாசாசிரமத்துல பாப்பம் பண்ணிவிட்டா அதுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, கொட்டிய நரகங்கள்லாம் இருக்குன்னு சொல்றது. அதனால வானப்பிரஸ்தாசிரமே என்னன்னுட்டா, தன்னால் அந்த ஆசிரமத்தை பரிபாலிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் தான் வானப்பிரஸ்தாசிரமம். சன்னியாசிரம்னு வாங்கினுட்டா அதில் ஒரு துளி ரிலாக்ஸேஷன் கிடையாது. இந்த குழந்தை மகாபுருஷனா இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு காசி கஷேத்திரத்தில், அதுவும் காசி கஷேத்திரத்தோட ஒரு பெருமை என்னன்னுட்டா, ராமநாமத்துக்கு பீட்டபூமியே காசி கஷேத்திரம்தான். சதா அந்த விஸ்வநாதரே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, காசியில ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கார். காசி கஷேத்திர மகாத்மியம் சொல்றது, காசியில எந்த ஜீவனுக்கு பிராணன் போனாலும் அந்த ஜீவனை மடியில போட்டு தாரக நாமத்தை உபதேசம் பண்ணி அந்த ஜீவனை கரசேர்க்கிறார் காசி விஸ்வநாதர் அப்படிங்கிறது காசி கஷேத்திர மகாத்மியம். மரணா காசியாந்து மரணான் முக்தின்னு, காசியில மரணமானால் முக்தி அப்படிங்கிறது, எப்படி திருவாரூர்ல ஜனிச்சா முக்தியோ அருணாச்சலம்னு ஸ்மரிச்சுண்டாலே முக்தியோ, அத போல காசியில மரணமானால் முக்தின்னு காசி கஷேத்திர மகாத்மியம். அதனால அந்த இடத்துல இந்த குழந்தைக்கு சன்னியாசாசிரமம் ஸ்வீகரணம் பண்ணிக்கிறது அந்த குழந்தை பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு தீக்ஷா நாமம், சன்னியாசத்துக்கு ஒரு தீக்ஷா நாமம் கொடுக்கணும் இல்லையா. இந்த காஞ்சிபீடத்துல வந்த எந்த ஒரு மகாத்மாவுக்குமே இல்லாத ஒரு பேர், ஏன்னா போதர் ஆத்மபோதர் அப்படிங்கிறலாம் பல நாமங்கள் பல பீட்டாதிபதிகளுக்கு இருக்கு. பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி, ஏன்னா இந்திர சரஸ்வதிங்கிற பட்டம் காஞ்சி மடத்துல வரவாளுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா ஆச்சாரியால் இந்திரனையும் சரஸ்வதியும் வாதத்துல ஜெயிச்சு சர்வஜ பீட்டம் ஏறி ஆச்சாரியால் கைலாசாரோகணம் பண்றா அப்படிங்கறதுனால இந்திர சரஸ்வதி பட்டம் காஞ்சி மடத்துல வரவாளுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த இவருக்கு பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற ஆச்சரியமான தீட்சா நாமம் கொடுத்து சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சு போதேந்திரால் அதி தேஜஸ்வியா பிரகாசிக்கிறா. உடனே குருநாதால் ஆத்மபோதேந்திரால் சொல்றா, நீ உடனே இந்த க்ஷணம் கிளம்பு, எங்க போகணும் அப்படின்னு விட்டா, நேரா பூரி க்ஷேத்திரம் போயிட்டு
பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல லட்சுமீதர கவிங்கிற ஒரு பெரியவர் இருக்கார். அவர் பகவன் நாம கௌமுதி

ஒரு கிரந்தம் முதல்லயே பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்தை வாங்கிட்டு வந்து அந்த கிரந்தத்தோட ஆதாரத்துல பகவன் நாமத்தை சித்தாந்தம் பண்ணு, பல கிரந்தங்கள் பண்ணி அது சாஸ்திரோக்தமான மார்க்கம், வேதபீதமான மார்க்கம்ங்கிறத லோகத்துக்கு காண்பிக்கணும் அப்படின்னு ஆச்சாரியாளுங்க பிரேரணை பண்ணின உடனே பகவன் நாமபோதேந்திர சுவாமிகள் நடந்து நடந்து நடந்து நடந்து ஆச்சரியமா ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு வர்றார். ஜெகநாத க்ஷேத்திரத்துல தானே ஆச்சரியமா நம்ம ஜெயதேவ சுவாமிகள் அஷ்டபதி பாடியிருக்கார்.

ஜெகநாத கஷேத்திரத்துக்கு வந்துவிட்டார். ஜெகநாத கஷேத்திரத்தை தான் லக்ஷ்மீதர கவி அப்படிங்கிற இந்த மகாசாஸ்திரஜர், பெரிய மகாத்மா, இந்த லக்ஷ்மீதர கவியுடைய கிரகத்தை தேடிண்டு தேடிண்டு தேடிண்டு போதேந்திரால் அப்படி விசாரிச்சுட்டு போயிட்டார். நல்லா அர்த்தராத்திரி ஆயிடுத்து. அர்த்தராத்திரியில ஒரு சன்னியாசி ஒரு கிரகஸ்தனுடைய கதவை தட்டப்படாதுங்கிறது சன்னியாச தர்மம். அதனால பெரிய திண்ணை இருக்க வாத்து வாசல்ல, அந்த திண்ணையில போய் அப்படியே உட்காந்து ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா ராமநாம ரசம், அந்த ராமநாம ரசம் புரிஞ்சு கொடுத்தானால் அதுக்கப்புறம் அந்த ராமநாம ரசத்தை ஆஸ்வதிக்காம இருக்க முடியுமா? ராமநாமத்தால என்ன கிடைக்குங்கிற ஒரு கேள்வியா அபத்தம். அந்த நாமமே அமிர்தமா இருக்கேங்கிறார். ஓ

ఏమిరుచిర எந்த ரசமா இருந்தாலும் எத்தனை குடிச்சிட முடியும்? அதிரசமுல கண்டே திராட்சா ரசமுல கண்டே அண்டாண்டவா குடிச்சிட முடியாது. அதுலயும் அதிருப்தின்னு ஒண்ணு ஏற்படும் இல்லையா? ஆனா எத்தனை பானம் பண்ணினாலும் திருப்தியே ஏற்படலையாம். சதா மகான்கள் அதையே பானம் பண்ணிட்டு இருக்கா. போதேந்திரால் அப்படியே ராமநாம நிஷ்டையில் அப்படியே உட்காந்துட்டார். இந்த சமயத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த பிரதேசத்துல எங்கேயோ யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய தட்சிண தேசத்தை சேர்ந்த ஒரு பிராமணனும் அவனுடைய ஒரு பத்னியும் அர்த்த ராத்திரியில ரொம்ப களையபரமா வந்து கிடுகிடுகிடுன்னு அவசரமா ஓடி வந்து இந்த லட்சுமீதர கவி அவருடைய கிரகத்தோட கதவை தட்டுறா. போதேந்திரால் அங்க பார்த்துட்டு இருக்கார். ஆனா அவர் உட்கார்ந்து இருக்கிறது இவாளுக்கு தெரியாது. அவர் இருட்டில் உட்காந்துருக்கார். இவ வந்து இவ்வளவு அவசரமா இந்த பிராமணனும் அந்த பிராமணனுடைய பத்னியும், அதுவும் அந்த பிராமணனுடைய பத்னியை பார்த்துட்டா ஸ்வதர்மத்துக்கு தக்க வேஷபூஷணங்கள் இல்லாதபடி அவ எப்படி இருக்கானா, ஒரு கோஷா நியமத்துல ஏதோ தன்னை ஒரு பர்தா மாதிரி போட்டுண்டு மூடிண்டு அவளை பார்த்துட்டு அவளுடைய வேஷபூஷணங்கள் விசித்திரமா இருக்கு. ரெண்டு பேரும் அழறா, ரெண்டு பேரும் ஏதோ திக்கு தெரியாதவாளை போல வந்து இங்க வந்து இவளுடைய கதவை தட்டுறா. அந்த கதவை திறக்கிறார் லட்சுமீதர கவி. காலம் ஆயிட்டார். அவருடைய பிள்ளை ஜெகநாத கவி தான் இருந்துட்டு இருக்கார். அவர் தான் அந்த கதவை திறந்தார். வயசான லட்சுமீதர கவியுடைய பத்னி, அதாவது ஜெகநாத கவியுடைய அம்மாவும் அங்க இருக்கா. கதவை தட்டின அந்த பிராமணனை பார்த்து கேட்கிறார், அர்த்தராத்திரியில இப்படி வந்து களையபரமா கதவை தட்டுறீரே, என்ன விஷயம், என்ன நடந்தது? அவர் தன்னுடைய விற்த்தாந்தத்தை சொன்னார். சுவாமி, நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி காசி யாத்திரை கிளம்பி வந்தோம். பக்கத்து கிராமத்தில் வந்து நானும் இவளுமா தங்கியிருக்கிற சமயத்தில் இவளை கொள்ளக்காரர்கள்லாம் கடத்திண்டு போய் இவளை தன்வசப்படுத்தினுட்டா இவளுடைய சாரித்திரம் போயிடுத்து. இப்போ காலம்பரம் எழுந்துட்டு இவளை தேடினேன், நான் இவளை காண கிடைக்கல. நான் என்ன பண்ணினேனா அப்படியே க்ஷேத்ராடனத்தை முடிச்சுட்டு திரும்பி வர வழியில அதே ஊர்ல குளத்துல நான் மாத்தியானிக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறதே, இந்த வேஷத்துல ஓடி வந்து நான் தான் இவள் என் காலை கட்டினு அழுதா எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது, ஓஹோ இவள் என்னுடைய பாரியையோ அப்படின்னுட்டான். அந்த கொள்ளக்காரர்கள் இவளை தன்வசப்படுத்தினுட்டா இவள் அபலையா இருக்கிறதுனால இவளுக்கு தன்னை காப்பாத்திக்க முடியல. இப்ப இவள் சாரித்திரம் போயெடுத்து இப்போ இவளை நான் இவளை என்ன பண்றது, இவளுக்கு எது கதி? இப்ப இவளை வச்சுன்னு என்னால அக்னிஹோத்திரம் பண்ண முடியுமா, உபாசனம் பண்ண முடியுமா, என்னுடைய தர்மங்களை சகதர்மினின்னு இவளை

பக்கத்தில் வச்சிருந்த நான் பண்ண முடியுமா? ஆனால் இவளை நான் கைவிட்டுடவும் முடியாது. இவளுக்கு என்ன வழி? சாஸ்திரம் என்ன சொல்றது? சர்வதர்ம சாஸ்திரங்களும் தெரியுமா ஜெகநாத கவிக்கு? போதேந்திரால் இது அப்படியே கேட்டுன்னு இருக்காருங்க. ஜெகநாத கவி சொல்றாரு, சாஸ்திரம் பகுவா இருக்குப்பா, சாஸ்திரம் அநேக விஷயங்களை சொல்றது, ஆனா சர்வசாஸ்திர சாரமும் ராமநாமம் தான். எங்க அப்பா பகவன் நாம கோமுதிங்கிற கிரந்தத்துல சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அதுல எங்க அப்பா சொல்றார், என்னென்ன பாப்பமா இருக்கட்டும், சொல்லக்கூடிய பாப்பம், சொல்ல வாய்க்கூசுற பாப்பங்கள், அப்படிப்பட்ட பாப்பங்கள்லாம் கூட ஜென்ம கோட்டியம் ஹசாமப்பி, ஜென்ம கோட்டியில பண்ணிருக்கக்கூடிய இத்தகைய பாப்பமும் அவனுடைய வாயில ராமான்னு வந்த மாத்திரத்துல அந்த பாப்பங்கள் போறதுங்கிறது சர்வ நிச்சயம் அப்படின்னு எங்க அப்பா சித்தாந்தம் பண்ணியிருக்கார். அதனால உன்னுடைய பத்னிய ராம ராம ராமான்னு மூணு தடவை தாரக நாமத்தை சொல்ல சொல்லிட்டு அவளோட சேர்ந்து நீ அக்னிஹோத்திர உபாசனமே பண்ணலாம் அப்படின்னார். போதேந்திராளுக்கு மெயினிசில் இருக்கிறது ஏனுட்டா, ஜெகத்துக்கே எதை காண்பிக்கிறதுக்காக வந்திருக்காரோ அதுக்கு பிரமாணம் கிடைக்கிறது. இப்போ அவர் ஒரு கிரந்தத்தை தான் வாங்கிக்க வந்தார், ஆனா அந்த கிரந்தத்துல சொல்லப்பட்ட விஷயத்துக்கே பிரமாணம் கிடைக்கிறது. இப்போ உடனே இந்த இடத்துல போதேந்திராள் ராம் ராம் ராம்னு தண்டகமண்டலோடு அந்த இடத்துல குதிச்சார். கீழே எல்லோரும் இப்படி ஒரு யதீஸ்வரர் வந்திருக்காருன்னு விழுந்து சேவிச்சா. உடனே போதேந்திராள் சொன்னார், உங்க அப்பா அப்படி சொல்லியிருக்கார், சர்வசத்தியம் அது, இருந்தாலும் ஊருக்கே காண்பிக்கணும், உலகத்துக்கு நிரூபணம் பண்ணணும், ராமநாமா நெஜமா இவளை பாவனம் பண்ணிருக்கு. உடனே இப்ப ஜெகநாத கவி சொன்னார், எங்க அப்பா சாஸ்திரம் அது எழுதியிருக்கார், நான் எங்க அப்பா எழுதினதை சொல்லிவிட்டேன், ஆனா ஜெகத்துக்கு நிரூபணம் காண்பிக்கணும்னா அது உங்களை போன்ற மகாத்மாவாலதான் முடியும் அப்படின்னு சொல்லவே போதேந்திரால் சொல்றார், பூரி ஜெகநாத சுவாமியுடைய தீர்த்தம் அங்க இருக்கு, ஒரு குளம் இருக்கு, அத்தனை ஊர் மனுஷாலே அங்க கூடும்படியாக சொல்லிட்டு இந்த ஸ்திரீய ராமான்னு சொல்லி அந்த குளத்துல மூழ்கி எழுந்துக்கும்படியாக சொல்லணும். அவள் குளத்துல மூழ்கி எழுந்துக்கிறதே இந்த வேஷபூஷணங்கள் போய் உத்தம சுமங்கலி அவளுடைய ஸ்வதர்மத்துக்கு தக்க எந்த ஒரு வேஷபூஷணங்களோட எந்த வஸ்திராபரணங்களை பூஷிச்சுன்னு இருப்பளோ அந்த வஸ்திராபரணங்களோட அவள் எழுந்துட்டாள், ஆனால் ராமநாமா இவளை பாவனம் பண்ணி விடுத்து அப்படிங்கிறது ஜெகத்துக்கே நிரூபணம் இல்லையா அப்படிங்கிறத சொன்னார். உடனே அந்த ஸ்திரீ சொல்றா, எனக்கு ராமநாமா நிஷ்டை இருக்கான்னு தெரியாது, நீங்க சொல்றேன்னு நான் சொல்றேன், ஆனா நீங்க சத்குருநாதர் இல்லையா, உங்க கிருப்பையில எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பூரி கஷேத்திரத்துல எல்லோரும் அப்படி சேர்ந்து நிக்கிற சமயத்துல எல்லோரும் கூடி இந்த ஆச்சரியத்தை பார்க்க காத்துருக்கா. அன்னைக்கு அகல்யைய ராம பாததூளி பாவனம் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஸ்திரீய ராம நாமா பாவனம் பண்றது. அன்னைக்கு அங்க சாட்சி விஸ்வாமித்திரர், இங்க சாட்சி போதேந்திர சுவாமிகள். அந்த குளம் இன்னைக்கும் பூரி ஜெகநாதத்துல இருக்கு, அந்த அந்த தீர்த்தம் இன்னைக்கு இருக்கு. இத்தனை பேரும் கூடி இருக்கிற சமயத்துல அந்த ஸ்திரீ போதேந்திரால மூணு பிரதட்சிணம் பண்ணினா, ஏன்னா அவளுக்கு இதுதான் கதி, இதை தவிர அவளுக்கு வேற வழி கிடையாது. ராமானு தாரக நாமத்தை சொல்லிட்டு அவ மூழ்கி எழுந்துக்கிறதே உத்தம சனாதன தர்மத்துல இருக்கிற ஒரு சுமங்கலி உத்தமமான வேஷபூஷணங்களோடு எப்படி இருப்பளோ அந்த ஸ்வதர்மத்துக்கு தக்க வேஷபூஷணங்களோட மங்கள திரவியங்களோடு அவள் எழுந்துட்ட உடனே எல்லோரும் தாரக நாமத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சா.

ஸ்தூலீகிருத பாதக சம்சர்க்கம் பூரித நானாவித பலவர்க்கம், சதாசிவ பிரமேந்திராளோட கீர்த்தனம். சர்வ பாதகத்தையும் போக்கக்கூடிய அப்பேற்பட்ட பகவன் நாமம், அதை சதா யாரெல்லாம் பானம் பண்ணிட்டு இருக்கான, சம்சாரதாபம் போகணுங்கிற ஜீவன்கள் அந்த ராமநாமத்தை பானம் பண்ணிட்டு இருக்கா, அதை ஜபம் பண்ணிட்டு இருக்காங்கிறத விட பரமஹம்சாலே இந்த சதா ஜபம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இங்க சொல்றாரு சுக சௌனக கௌஷிக முகபீதம், அந்த மகான்கள் எல்லாமே ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கானா, அப்ப ராமநாமத்தோட பெருமை என்ன சொல்றது அப்படிங்கிறார். இப்படி போதேந்திரால் என்ன பண்ணினார்னா, அவளுக்கு அவருக்கு பிரமாணம் கிடைச்சு கொடுத்து இல்லையா, நீ நிச்சிந்தாபை நாமத்தை பிரச்சாரம் பண்ணோம்னு கிளம்பினார். பகவன் நாம கௌமுதிங்கிற இந்த கிரந்தத்தை எடுத்துட்டு போய் காஞ்சிபுரத்துல வச்சுண்டு அந்த கிரந்தத்தோட ஆதாரத்துல பல கிரந்தங்கள் நாம சித்தாந்தம் பண்றார். பகவன் நாம ரசாயனம், பகவன் நாம ரசார்ணவம், பகவன் நாம ரசோதயம், ஆச்சரியமான கிரந்தங்கள் போதேந்திர சுவாமிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணது. குருநாதாளுடைய வருகைக்காக காத்துன்னு இருந்தார். ஆத்ம போதேந்திராலும் காசி கஷேத்திரத்திலிருந்து வந்தார். போதேந்திரால் பண்ணிருக்கக்கூடிய கிரந்தங்களை பார்த்து பரம சந்தோஷப்பட்டார். குருவும் சிஷ்யனுமா சேர்ந்து இப்படியே ஒரு அழகான திக்விஜயம் போய் சேத்து பரியந்தம் யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு இப்படியே கிளம்பி வர வழியில, இப்ப வடவாம்பலம்னு சொன்னோமே இந்த க்ஷேத்திரத்துக்கு பக்கத்துலதான், இந்த க்ஷேத்திரத்துலதான் ஆத்மபோதேந்திரால் சித்தியானா. குருநாதாளுக்கு பண்ண வேண்டிய ஆராதனைகள் எல்லாம் பண்ணிட்டு போதேந்திரால் காஞ்சிமடத்துக்கு போய் தனக்கு அடுத்ததான் ஒரு பீட்டாதிபதியை உடனே நியமிச்சுட்டு போதேந்திரால் கிளம்பி விட்டா நாம பிரச்சாரத்துக்காக. ஸ்ரீ

போதேந்திரர் இப்படி ஆச்சரியமா இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு கிளம்பி காவிரி தீரம் ஓரமா அப்படியே வந்துட்டு இருந்தார். இன்னைக்கு கோவிந்தபுரம் முதலிய இடங்கள் எல்லாம் அநேகமா நிறைய சஞ்சாரம் பண்ணியிருக்கார். போதேந்திராளுடைய காலத்திலேயே ஒரு பெரிய மகாத்மா திருவிசை நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல அவதாரம் பண்ணியிருந்தார். அவருக்கு தான் ஸ்ரீதர ஐயாவாள் என்று பேர். ஸ்ரீகண்டமிவ

ஸ்ரீகண்டம் இவ பாஸ்வந்தம் சிவநாம பாராயணம்னு எப்படி ராமநாமமே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்ததோ அதுதான் போதேந்திர சுவாமிகளோ அப்படின்னு எப்படி பக்தாள்லாம் ஆச்சரியப்படுறாளோ அதை போல சிவநாமமே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்ததோ அப்படின்னு தோணும்படியாக இருப்பறாம் ஐயாவாள். அவருடைய பஸ்மோத்தூளித தேகமும் கழுத்துல ருத்ராட்சமும் பார்க்கறதுக்கு சிவநாமமே ஒரு ரூபத்தோட நடமாடின்னு இருக்கோன்னு தோணும். அவரை பார்த்துட்டான். திருவிசனல்லூர் அப்படிங்கிற கஷேத்திரத்துல தான் எழுந்தருளி இருந்தார் இந்த மகான். கர்நாடகத்தில் அவதாரம் பண்ணி திருவிசனல்லூரே வந்துவிட்டார். திருவிடவரதூர் மகாலிங்க சுவாமி கிட்ட தான் அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டு இருந்தார். அவரே சிவாம்சந்தான். அவர் போதேந்திராளும் ஐயாவாளும் சமகாலத்துல, அதுவும் என்னன்னா ஒரே சமயத்துல சேர்ந்து சஞ்சாரம் பண்ணி நாம பிரச்சாரம் பண்ணியிருக்கா. அப்படி நாமத்தை தீட்சை கொடுத்துட்டு போவாளும். எல்லோருக்கும் நாம ஜபம் எடுத்து வச்சுட்டு நாம சூத்திரம் கொடுத்துட்டு அத்தனை பேருக்கும் பாகவத தர்மத்துல அபிருச்சியை ஏற்படுத்திட்டு அப்படி கிளம்புவாளாம். பாகவதமே சொல்றது குருனா யாரு அப்படின்னு விட்டா, பாகவத தர்மத்துல உனக்கு அபிருச்சியை ஏற்படுத்தி நமக்கு பிரவேசம் ஏற்படுத்தி வைக்கிறவர் தான் குருநாதர். தத்ர பாகவதான் தர்மான் சிக்ஷே குருவாத்ம தெய்வத அப்படின்னு பாகவதம் காண்பிக்கிறது. அப்படி இவா ரெண்டு பேரும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. ஐயாவாளை பத்தி தன்னுடைய கிரந்தத்திலே போதேந்திரால் சொல்றார், அஸ்மத் அபியுக்த சிகாமணிபிகி ஸ்ரீதர வெங்கடேஷ சாஸ்திரிபிகி அப்படின்னு. ஸ்ரீதர வெங்கடேஷர் எனக்கு ரொம்ப அபியுக்தர் அப்படிங்கறத தான் பண்ணிருக்கக்கூடிய கிரந்தங்கள்லயே காண்பிச்சு கொடுக்கிறார் போதேந்திரால். போதேந்திராலும் ஐயாவாளும் சேர்ந்து இருக்கிற சமயத்துல இப்ப நம்ம பிவரே ராமரசம் பாடினோமே, அந்த மகானா இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திராலும் இதே சமயத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இவா மூணு பேரும் சேர்ந்தே திருவிசனல்லூர் கோவிந்தபுரம் முதலிய இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. அது எப்படி இருக்கும்னா திரிமூர்த்திகளை பார்த்த மாதிரி இருக்குமா. அதத்தான் தியாகராஜர் சந்துருவோனி அந்த

சந்துரு வர்ணுனி ஹிருதயாரவிந்தமுனு ஜூச்சி. இங்க நாமத்தை கீர்த்தனம் பண்றது பகவான அடையறதுக்குன்னு சொல்ல வேண்டியிருக்க, இங்க அவர் சொல்றாரு பகவான பார்த்துண்டுதான் இவா நாம கீர்த்தனம் பண்றாருங்கிறார். ஹிருதயாரவிந்தமுனு ஜூச்சி பார்த்துண்டே பிரம்மானந்தம் அனுபவிச்சுவார் அவரும். அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடி அடையல, அடைஞ்சத பாடி இருக்கான்னு அர்த்தம். அவ எதை அடைஞ்சிருக்காளோ அதைத்தான் சதா பாடி அந்த அனுபவத்தை தான் கொட்டி இருக்காவ அப்படிங்கிறது தெரியறது. போதேந்திரால் இப்படியே சஞ்சாரம் பண்ணி பெரம்பூருங்கிற கிராமத்துக்கு போனார். இங்க ஒரு அழகான சம்பவம் நடக்கிறது. அந்த ஊர்ல ஒரு பிராமணோத்தமர் போதேந்திரால தங்கள் ஆத்துக்கு பிக்ஷைக்கு கூப்பிட்டுருக்கார். சன்னியாசிகளுக்கு பண்ணி வச்சா அதுக்கு பிக்ஷைன்னு பேர் இல்லையா. அன்னைக்கு போதேந்திரால் அவ ஆத்துக்கு போயிருக்கார். போதேந்திரால் எந்த ஆத்துக்கு பிக்ஷைக்கு போகணும்னாலும் அங்க ஒரு நியமம் வச்சிருந்திருக்கார். அவா 108,000 ராமநாம ஒரு நாள் ஜபம் பண்ணணும். அவ வந்து பாகவத ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்கணும்.

0: போதேந்திரால தங்கள் ஆத்துக்கு பிக்ஷைக்கு கூப்பிட்டுருக்க. சன்னியாசிகளுக்கு பண்ணி வச்சா அதுக்கு பிக்ஷைன்னு பேர் இல்லையா? அன்னைக்கு போதேந்திரால் அவ ஆத்துக்கு போயிருக்கார். போதேந்திரால் எந்த ஆத்துக்கு பிக்ஷைக்கு போகணும்னாலும் அங்க ஒரு நியமம் வச்சிருந்திருக்கார். அவ 108,000 ராமநாம ஒரு நாள் ஜபம் பண்ணணும். அவ வந்து பாகவத ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்கணும். பாகவத தர்மத்தை அனுஷ்டிச்சுருந்தா தான் அவத்துல போய் பிக்ஷை எடுத்துப்பார். அதனால அதை சாக்கா வச்சுட்டு எல்லோருக்கும் பகவன் நாமத்தை எடுத்து வச்சு விடுவார். அவளை ஜபம் பண்ணுபடியா பண்ணிடுவார். இன்னைக்கு நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்கிற பெரம்பூர், பருத்தியூர் இந்த கிராமங்கள் எல்லாமே பாகவத கிராமங்கள் தான். ஏன்னா போதேந்திரால் சிஷ்யாள் இவா எல்லாமே இன்னைக்கு இவாழ்லாம் 108,000 ராமநாம ஜபம் பண்ணுவா, உஞ்சவருத்தி பண்ணுவா, இவாழ்லாம் வைஷ்ணவ ஏகாதசி தான் அனுஷ்டிப்பா, பாகவத பாராயணம் வச்சிருக்கா, ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் பண்ணுவா, இதெல்லாம் பாகவத தர்மம். இதெல்லாம் போதேந்திரால் அவாத்துக்கு போயிருக்கார். என்ன அப்படின்னு விட்டா அவாத்து குழந்தை ஒரு சின்ன அம்பி அப்படியே அந்த குழந்தை பார்க்கறது. போதேந்திராளுக்கு எல்லாம் பரமாறி இருக்கா. போதேந்திரால் பிக்ஷை எடுத்துக்கணும். அவர் உபனிஷத் பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். ஆத்துக்கு பெரிவா வந்திருக்காளேன்னுட்டோ அந்த குழந்தைய பார்த்து, பாலா உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கற. அந்த குழந்தை பேசாம கையை கட்டி நிக்கிறச்சு. இந்த குழந்தைக்கு பேச முடியல. அப்பா சொல்றார், நீங்க கேட்டு அந்த குழந்தைக்கு பதில் சொல்ற பாக்கியம் இல்லை, அந்த குழந்தை வந்து ஊமை அப்படின்னுட்டார். போதேந்திராளுக்கு அப்படியே கண்ணில் ஜலம் வந்துருச்சு. போதேந்திராவை பார்த்து அவர் சொல்றார், பெரியவா ஆத்துக்கு வந்திருக்கேள், பெரியவா மனசு வருத்தப்படப்படாது. இந்த ஜீவன் ஏதோ ஒரு கர்ம வசாத்து அந்த ஜீவன் ஊமையா பிறந்து கொடுத்தோம், அதுக்கு நீங்க வியசனப்படப்படாது. போதேந்திராளுக்கு அது இல்ல வியசனம். நான் உலகம் முழுக்க ராமான் எதிர்ச்சியா உன் வாயில வந்தா கூட மோட்சம் கிடைச்சுடும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த குழந்தையால சொல்ல முடியாது, இந்த குழந்தையால சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு தாபம் ஒரு பிடிதான் எடுத்துப்பா. மகான்கள்லாம் வந்து பசிக்கு சாப்பிட்றவா, ருச்சிக்கு சாப்பிட்றவா இல்லை. ஏன்னா இந்த சுத்துங்கிறது ஒரு வியாதி, அதுக்கு மருந்து மாதிரி உள்ள அன்னம் போட்டுக்கணும். அதனால அதுக்கு ருச்சி சுச்சி பார்க்காதபடி ஒரு படி வாயில போட்டு அப்படியே கிளம்பி போயிட்டார் போதேந்திராள். இந்த குழந்தைக்கு நல்ல பசி, பெரிய ஆகாரம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டா சேஷமா போயிடும். அதனால அவ எல்லோரும் காத்துன்னு இருக்கா. இந்த குழந்தைக்கு நல்ல பசி இல்லையா, உச்சிஷ்ட அன்னம்னு தெரியாது. போதேந்திராள் சாப்பிட்ட பிரசாதம்னு தெரியாது. மகான்களோட உச்சிஷ்டத்திலேயே பக்தி ஞான வைராக்கியம்லாம் இருக்கான். பாகவதம் சொல்றது நாரதருக்கே சாதுக்களுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு பகவத் பக்தி வந்ததுன்னு சொல்றது. உச்சிஷ்டலே பானுமோதிதோ விஜய்
1: கண்கள்ல
0: ஆனந்த பாஷ்பம் வந்து அந்த குழந்தை கையை தட்டிட்டு அம்மா அப்பான்னு பேசல, கிருஷ்ணராம

அந்த குழந்தை பகவன் நாம கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சது. பெரம்பூர்ல நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய லீலை இது. போதேந்திரால் அந்த குழந்தைக்கு அந்த பாதுகைகளை கொடுத்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு அந்த ஊர் விட்டு கிளம்பினார். இன்னைக்கு அந்த பெரம்பூர் க்ஷேத்திரத்துல அந்த பாதுகைகள் இருக்கு. இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு வந்து கோவிந்தபுரத்துல காவிரி தீரத்துல போதேந்திரால் இப்படியே இருந்துட்டு இருக்கிற சமயத்துல அங்க நிறைய குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருந்தா அந்த குழந்தைகளை பார்த்து சொல்றாரு, மணலை தோண்டுகோ, அது கடியில நான் உட்காந்துடுவேன், நீங்க மணலை போட்டு மூடிடணும், நான் இன்னொரு இடத்துல இருந்து எழுந்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றார். அந்த குழந்தைகளும் மணலை தோன்றது. போதேந்திரால் ஒரு சமயம் அதுல உட்காந்துக்கிறார். அந்த குழந்தைகள் மணலை மூடுறது. இன்னொரு பக்கத்துல இருந்து எழுந்துட்டு வர்றார் யோக பிரபாவத்தால. இப்படி ரெண்டு தடவை வந்தார், மூணாவது தடவை வரல. அப்படியே அந்த இடத்துல சமாதிஸ்தரா இருந்துட்டார். ஊர்காரால்லாம் அந்த குழந்தைகள் கூட்டின்னு வருது. ஊர்காரால்லாம் அந்த இடத்த தோண்ட பாக்குறா. போதேந்திரால் சொல்றார், என்னுடைய சங்கல்பத்தால நான் ஜீவ சமாதியா அங்கே உட்காந்துட்டேன், அதனால இங்கேயே ஒரு சமாதி எழுப்பிடுங்கோ, காவிரி தீரத்துல இந்த சமாதி இருந்துட்டு இருக்கட்டும் சொல்லவே அங்க ஒரு சமாதி எழுப்பினார். அங்க ஒரு அதிஷ்டானம் அங்க கட்டப்பட்டது. அங்க ஆராதனைகள்லாம் பண்ணினா அப்புறம் காலப்போக்குல மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் காவிரியுடைய போக்கு மாறிண்டே இருக்கும், வெள்ளத்தோட போக்கு மாறுறதே இந்த சமாதி ஜலத்துக்கு அடியில போயிடுச்சு. 100 வருஷம் கழிச்சு அவதாரம் அணின மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள் அங்க வந்து காவிரிய தன்னுடைய சிஷ்யனா இருக்கக்கூடிய தஞ்சாவூர் ராஜா விட்டு திருப்பி விடும்படியாக பண்ணி இங்கதான் போதேந்திர சுவாமிகள் இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சு அப்புறம் இந்த இடத்த மேடுபடுத்தி அங்க அதிஷ்டானம் கட்டி இன்னைக்கும் கோவிந்தபுரத்துல ஆச்சரியமா கல்பக விரட்சமா காமதேனுவா வரவாளுக்கெல்லாம் ராமநாமத்தை அப்படி விதரணம் பண்ணிண்டு போதேந்திர சுவாமிகள் அந்த இடத்துல இன்னும் சுப்பிரசன்னராக எழுந்தருள் இருக்கார். அப்படிப்பட்ட குருநாதர் இல்லையா? அப்படிப்பட்ட குருநாதர் எதுவும் வேண்டாம், யாக யோக தீர்த்த க்ஷேத்திர இல்லையா, இனிமேல் இதுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிரமப்படாதே, சர்வத்தையும் கொடுத்துடக்கூடியது ராமநாமா அப்படிங்கிறதே நமக்கு நிர்தாரணம் பண்ணி காண்பிச்சு நிர்பயமா நம்மளும் இந்த பகவன் நாம கீர்த்தனங்கிற மார்க்கத்துல போகிறதுக்கு நமக்கு இப்படி ஆச்சரியமா அனுகிரகம் பண்ணின போதேந்திர சுவாமிகளுடைய சரித்திரத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. ஜானகி காந்த ஸ்மரணம்.

0: ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம்.
1: இதுவரை ஸ்ரீ போதீந்திரால் சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: வானொலியின் வழி உங்கள் இதயங்களை தொடும் இனிமையான திரைப்பட பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி திரை காணும். நிகழ்ச்சியின் துவக்கமாக மெட்ராஸ் படத்திற்காக சக்திஸ்ரீ தீக்ஷிதா பாடியுள்ள பாடல்.

ஒழித்த பாடலை பாடியவர் சாதன சர்க்கம் படம் மன்மதன். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மஜா படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
0: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
0: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதீய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதீய சேனா.

0: கட்டுப்படை கட்டினா ஸ்வயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் உன்னை சொல்லி குற்றமில்லை. திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: और श्रोताओं, अब समय हो चला है परिक्रमा के संग को यहीं समाप्त करने का, तो अनुमति दीजिए मुझे यानी जया और सायरा को आज का कार्यक्रम यहीं समाप्त करने का।
1: नमस्कार, नमस्कार।
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. நேர்கள் கேட்கலாம் அரங்கிசை நிகழ்ச்சியில். KP நந்தினி அவர்களின் பாட்டு கேட்கலாம். VV ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம். முதலில் பரமேஸ்வர ஜெகதீஸ்வரா, நாட்டை ராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

பளிந்துவோ பளிம்பவோ. ராகம் காந்தாமணி, ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து அரபிமானம் ராகம் ராகமாலிகா, ஆதிதாளம் தரங்கம்பாடி பஞ்சநாத ஐயர் பாடல்.

இதுவரை கே பி நந்தினி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கோனேரி ராஜபுரம் வி வரதராஜன் அவர்கள் மிருதங்கம்.

0: वित्त मंत्रालय ने घोषणा की है कि ग्राहकों की सुविधा के लिए कल रविवार को सभी सार्वजनिक क्षेत्र के बैंक और क्षेत्रीय ग्रामीण बैंक खुले रहेंगे। ये निर्णय बैंक कर्मचारी संगठनों के संयुक्त मंच यूनाइटेड फोरम ऑफ बैंक यूनियंस की 28 से 30 सितंबर तक प्रस्तावित देशव्यापी हड़ताल को देखते हुए लिया गया है। वहीं सार्वजनिक क्षेत्र के कई बैंकों ने हड़ताल के दौरान एटीएम से निःशुल्क मासिक सीमा से अधिक बार लेन-देन का शुल्क माफ करने का निर्णय लिया है। विदेश मंत्री डॉक्टर एस जयशंकर ने एआई की क्षमताओं का उपयोग करने के साथ साथ इसके संभावित प्रभावों का अनुमान लगाने और जोखिमों को कम करने की आवश्यकता पर बल दिया है। वे आज ग्रीस के विदेश मंत्री जॉर्ज गैरो पेट्रिटिस के साथ अंतर्राष्ट्रीय शांति और सुरक्षा के संदर्भ में एआई, विशेष रूप से समुद्री सुरक्षा विषय पर आयोजित कार्यक्रम की सह अध्यक्षता कर रहे थे। विदेश मंत्री एस जयशंकर आज न्यूयॉर्क में संयुक्त राष्ट्र महासभा के 81वें उच्च स्तरीय सत्र को संबोधित करेंगे। सत्र का विषय है विश्वास बहाली, परिवर्तन का प्रबंधन, एक ऐसा संयुक्त राष्ट्र जो सभी के लिए काम करे। सत्र में संयुक्त राष्ट्र के सभी 193 सदस्य देशों के राष्ट्रपति, प्रधानमंत्री और वरिष्ठ प्रतिनिधि भाग ले रहे हैं। ये सभी प्रमुख अंतर्राष्ट्रीय मुद्दों पर अपने अपने देशों की प्राथमिकताओं और दृष्टिकोण को सामने रखेंगे। प्रधानमंत्री नरेंद्र मोदी कल सुबह 11 बजे आकाशवाणी पर मन की बात कार्यक्रम के माध्यम से देश और विदेश के लोगों के साथ विचार साझा करेंगे। ये इस मासिक रेडियो कार्यक्रम की 138वीं कड़ी होगी। महाराष्ट्र के मुंबई में प्रतिष्ठित लाल बागचा राजा और चिंचपोकलीचा चिंतामणि सहित कई गणपति प्रतिमाओं का आज विसर्जन किया गया। हजारों श्रद्धालु 21 घंटे से अधिक समय तक चले जुलूस में शामिल हुए। जापान एशियाई खेलों में भारतीय पुरुष और महिला कबड्डी टीम ने ईरान को हराकर स्वर्ण पदक जीत लिया है। वहीं सावन बरवाल ने पुरुषों की मैराथन स्पर्धा में ऐतिहासिक प्रदर्शन करते हुए रजत पदक हासिल किया। तिलोत्तमा सेन, विदर्शा विनोद और आशीष चौकसी की तिकड़ी ने महिलाओं की 50 मीटर राइफल थ्री पोजिशन स्पर्धा में रजत पदक जीता। भारत पदक तालिका में 4 स्वर्ण, 11 रजत और 13 कांस्य समेत 28 पदकों के साथ 11वें स्थान पर है। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் 6:05 ஆகாஷ்வாணி 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் சென்னை எஃப்எம் கோல்ட் 100.1.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகள்

0: கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 7:10-25 பொது சேவை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் டெல்லி அஞ்சல். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 கணவன் காணல் நீரானால் நாடகம், எழுதியவர் மேகலா சித்திரவேல் அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஈடு, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, அதற்கு முன், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு. நேர்களை, மீண்டும் ஒருமுறை மன் கி பாத் நிகழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்ச மறப்புதலை, 3:10 இனிய ராகம், ஷோபா குர்து அவர்கள் வழங்கியுள்ள தாதராஜ் ஐதி தும்ரி, அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், தக்கோலம் எம் முருகன் அவர்களின் நாகஸ்வர இசை, பணப்பாக்கம் ஜி தமிழ்செல்வன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 9:00 இசைப்பெட்டகம். நிகழ்ச்சியில் இ மணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை, கல்யாணி லட்சுமி நாராயண் அவர்கள் உடன் வீணை வாசித்துள்ளார், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 12:00 திரைகாணம், 12:40 மேல் இசை, 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 5:00 அரங்கிச நிகழ்ச்சியில் ஆர் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை, அனுதமா முரளி அவர்கள் வயலின், யு பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். நேர்களை, இதுவரை நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
2: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण.
3: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है. मैं हूं सरफिरोजी. श्रोताओं, हमारे रोजमर्रा के जीवन में प्लास्टिक का इस्तेमाल बहुत सामान्य हो गया है. बाजार से सामान लाने से लेकर खाने पीने की चीजों की पैकिंग तक प्लास्टिक हमारे आसपास दिखाई देता है. लेकिन इस्तेमाल के बाद यही प्लास्टिक जब बिना अलग किए कचरे में चला जाता है तो उसके प्रबंधन की चुनौती बढ़ जाती है. पिछले एक दशक में भारत में स्वच्छता और कचरा प्रबंधन की व्यवस्था को मजबूत करने की दिशा में लगातार प्रयास किए गए हैं. इसी क्रम में 1 जुलाई 2022 से चिन्हित सिंगल यूज प्लास्टिक वस्तुओं पर प्रतिबंध भी लागू किया गया. लेकिन प्लास्टिक कचरे की चुनौती का समाधान केवल नियम बनाने या प्रतिबंध लगाने से नहीं हो सकता. इसके लिए जरूरी है कि प्लास्टिक के इस्तेमाल और उसे फेंकने की हमारी आदतों में भी बदलाव आए. देश के अलग अलग शहरों और समुदायों में किए जा रहे कुछ स्थानीय प्रयास बताते हैं कि प्लास्टिक कचरे को कम करने से लेकर उसे दोबारा उपयोगी बनाने तक कई स्तरों पर काम किया जा सकता है. आज के कार्यक्रम में हम समझेंगे कि प्लास्टिक कचरे से निपटने का तरीका जमीन पर कैसे दिखाई देता है. इसके लिए हम कुछ ऐसी पहल और कहानियों को देखेंगे जो प्लास्टिक की पूरी यात्रा को 5 शब्दों में समझाती है. रिड्यूस, रीयूज, रिटर्न, रिकवर और रिक्रिएट. आइए अब इन 5 पहलुओं को अलग अलग उदाहरणों के जरिए समझते हैं.
4: प्लास्टिक कचरे को रिड्यूस करने की शुरुआत वहीं से हो सकती है जहां उसका इस्तेमाल सबसे ज्यादा दिखाई देता है, यानी बाजार. तमिलनाडु के त्रिची में नगर निगम ने वर्ष 2022 में बाजारों में सिंगल यूज प्लास्टिक के इस्तेमाल को कम करने के लिए अभियान

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக்
1: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

0: ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தால் உணவு சார்ந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற 12 மணி நேர தொடர் பரதநாட்டிய நிகழ்வு குறித்த எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தால் உணவு சார்ந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
3: சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற கனவுகள் இருந்தாலும் அதற்கான முதலீடு, தொழில்நுட்பம், சந்தைப்படுத்தல் என பல்வேறு தடைகளை சந்திக்கும் நிலையே பெரும்பான்மையாக நிகழ்கிறது. அத்தகைய இன்னல்களை அகற்றி சிறு தொழில்களுக்கு சிறகுகளை வழங்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தால் பிரதமரின் நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு சார்ந்த சிறு தொழில்களை நிறுவனமாக மாற்ற நினைப்பவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது இத்திட்டம். நுண் உணவு பதப்படுத்தும் தொழில்களை முறைப்படுத்தி அவற்றின் உற்பத்தி திறனையும் சந்தை வாய்ப்புகளையும் அதிகரிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தகுதியான தொழில் முனைவோருக்கு திட்ட செலவில் 35% வரையும் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரையும் கடன் இணைக்கப்பட்ட மூலதன மானியம் இத்திட்டத்தின் வாயிலாக பெற முடியும். மேலும் அத்தொழில் சார்ந்த பயிற்சி, தொழில்நுட்ப உதவி, தரமான பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கும் ஆதரவு வழங்குகிறது. பிரதமரின் நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தால் தன் தேடலின் வெளிப்பாடான எண்ணெய் நிறுவனத்தை தொடங்கியதுடன் தன் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்க முடிந்தது என தெரிவிக்கிறார் எண்ணெய் நிறுவன உரிமையாளர் ஸ்ரீனிவாசன்.
4: கோகனட்டை வாங்கி அப்படியே கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து ரொம்ப ஏற்ற இறக்கமா இருந்தது. அது ஃபிளக்சுவேஷன் இருந்ததுனால அதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாததுனால நம்ம ஏன் மதிப்பு கூட்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுதல் இருக்கும்போது தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். கோகனட்ல ஒரு மகத்துவமான லாரிக் பர்சன்டேஜ்னு ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, விச் அவர் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப தேவையான சோர்ஸ் அது அப்படின்றத கண்டுபிடிச்சதுனால அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். டிக் ஆஃபீஸுக்கு நாங்கள் வந்து அப்ரோச் பண்ண அவரை சொல்லி இது நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. அவங்க மூலயமா ப்ராசீட் பண்ணி கவர்மெண்ட் PMFME ஸ்கீம்ல வந்து நாம் அப்ளை பண்ணி ஒரு 35% வந்து சப்சிடி மூலமா எங்களுக்கு கிடைச்சதுனால இது எங்களால வந்து இந்த விர்ஜின் கோகனட் ஆயில் ஃபேக்டரியை இது பண்ண முடிஞ்சது. இது வந்து நாங்கள் கிராமத்திலேயே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் மாதிரியும் இருக்கும், பிளஸ் வந்து இங்கேயே நம்ம வந்து ஃபேக்டரி வைக்கலாம். இந்த கோகனட் ஆயில் நல்லா பியூரிட்டியாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்.
3: மத்திய அரசின் மானியத்துடன் கூடிய கடனுதவி திட்டங்களால் சிறு குறு நிறுவனங்கள் பயனடை

0: இவதுடன் ஏராளமான கிராம மக்கள் வேலைவாய்ப்பு பெற்று பயனடைந்து வருகின்றனர்.
1: சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற 12 மணி நேர தொடர் பரதநாட்டிய நிகழ்வு மாணவிகளுடன் ஆசிரியர்கள் இணைந்து நடனமாடினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: பாவம், ராகம், தாளம் என மூன்றையும் உள்ளடக்கிய பரதம் எனும் பெருங்கலை நம் நாட்டின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ளது. இசையும் தாளமும் ஒன்றிணைந்து உடல் அசைவுகளுடன் கதையை விளக்கிடும் விதமாகவும் பலவித உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் நாட்டியம் அமைகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உணர்வுகளை நளினமாக வெளிப்படுத்தும் நாட்டியத்தை கற்பதன் மூலம் மன ஆற்றல், உடல் ஆற்றல் மேம்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் 11 வகை ஆடல் குறிப்புகளோடு அரங்கேற்று காதையில் நடனமாடுபவர்களின் தன்மையும் இலக்கணமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாத்தனாரின் கூத்தநூல், அறிவனாரின் பஞ்சமரபு உள்ளிட்ட பழமையான தமிழ் நூல்கள் நாட்டியத்தின் சிறப்பை எடுத்துக் கூறுகின்றன. நூல்களுக்கெல்லாம் மூத்த நூலான தொல்காப்பியம் நவரசம் எனப்படும் உணர்வு பூர்வமான நடனத்தின் தன்மையை எண் வகை மெய்ப்பாடுகள் என 8 விதமான உணர்வுகளை விளக்குகிறது. சிறப்பு வாய்ந்த பரதநாட்டியக் கலை அரசு இசைக்கல்லூரிகள் மற்றும் அரசு இசைப்பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்படுகிறது. இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் விதமாக சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 12 மணி நேர தொடர் பரதநாட்டிய நிகழ்வு நடத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இடைவிடாமல் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் அரசு இசைப்பள்ளிகளில் பரதநாட்டியம் பயின்று தற்போது ஆசிரியர்களாக இருக்கும் 21 ஆசிரியர்கள் தங்களது குழுவினருடன் நடனமாடினர். நாட்டுவாங்கம், மிருதங்கம், வயலின் இசையுடன் வாய்ப்பாட்டு பாட இறுதியாக நடன ஆசிரியர்கள் இணைந்து நடனமாடினர். மீண்டும் மாணவ பருவத்திற்கு திரும்பும் வாய்ப்பினை இந்நிகழ்வு ஏற்படுத்தியதாக கூறுகிறார் நடன ஆசிரியர் திருமதி கோகிலா.
3: இந்த கலைத்துறைக்குள்ள நிறைய மாணவர்களை உள்ள கொண்டு வர்றது, அவங்கள உருவாக்குறது, இது எல்லாமே வந்து எங்களோட ஆசிரியர்கள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பயிற்சியினாலதான் நாங்க எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிற அத்தனை பேருமே நாங்க அரசு இசைப்பள்ளியில சேலம்ல படிச்சவங்க தான்.
2: தேர்வு குறித்த பதற்றத்தை வெகுவாக குறைத்து மன ஒருங்கிணைப்பை பரதநாட்டியம் மேம்படுத்துவதாக மாணவிகள் தெரிவித்தனர்.
4: என்னோட கான்சென்ட்ரேஷன், நான் ஆடிட்டு படிக்கும் போது என் கான்சென்ட்ரேஷன் வந்து பூஸ்ட் ஆகுது. நம்ம எவ்ரிடே அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அத்தனை ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம டான்ஸ் ஆடும்போது எல்லாத்தையும் மறந்து டான்ஸோட ஆர்ட் ஃபார்ம்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்.
5: ஸோ பிசிக்கலா வந்து நம்ம எப்படி ஃபிட்டா இருக்கலாம், ஜிம் போறது, சில பேர் யோகா பண்றது அப்படிலாம் இருந்தாலும் வந்து டான்ஸ் இஸ் அ வே ஆஃப் லைஃப் ஃபார் ஃபிட்னஸ். ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது டான்ஸ்
1: பீகார் மாநிலத்தில் சமூகத்தின் விளிம்பு நிலை மாணவ மாணவிகளுக்கு கல்வி வெளிச்சம் வழங்கும் அரசு அம்பேத்கர் தங்கி பயிலும் பள்ளிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கல்வி பயின்று வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
6: பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் தரமான கல்வியை பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் பீகார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான கல்வி திட்டங்களில் ஒன்றாக விளங்குகிறது அரசு அம்பேத்கர் தங்கி பயிலும் பள்ளிகள். ராஜ்கிரில் செயல்பட்டு வரும் டாக்டர் அம்பேத்கர் தங்கி பயிலும் மகளிர் மேல்நிலைப் பள்ளி தரமான கல்வியுடன் தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஒருங்கிணைத்து வழங்கி வருகிறது. பட்டியலின மாணவிகள் பொருளாதார சூழ்நிலை காரணமாக கல்வியை இடைநிறுத்தாமல் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதே இத்தகைய குடியிருப்பு பள்ளிகளின் முக்கிய நோக்கமாகும். கல்வி மட்டுமின்றி மாணவிகளுக்கு தங்குமிடம், உணவு, சீருடை, பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் இலவசமாக வழங்கப்படுவதாக கூறுகிறார் அப்பள்ளியின் முதல்வர் டாக்டர் ராஜீவ் ரஞ்சன்.
7: And the facilities are given here. Food facilities also, that is run by Jivika. Just you have tested the food. The success rate ratio of our students is more than 50% are doing something after passing 12th. Other than 50% also changing the goals, graduation part and MTech and VTech also running.
6: பீகார் மாநிலத்தில் தற்போது 91 அரசு அம்பேத்கர் தங்கி பயிலும் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் 28,000 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். ராஜ்கிரில் செயல்படும் அரசு அம்பேத்கர் தங்கி பயிலும் பள்ளியில் சேர்வதற்கு மாணவிகளிடையே அதிக ஆர்வம் காணப்படுகிறது. இப்பள்ளியில் கல்வி, தங்குமிடம், உணவு, சீருடை, புத்தகங்கள், மருத்துவம், விளையாட்டு, அன்றாட பராமரிப்பு என மாணவிகளின் கல்வி மற்றும் அடிப்படை தேவைகள் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. வறுமை காரணமாக கல்வியை தொடர முடியாத நிலை குறைவதுடன் மாணவிகள் பாதுகாப்பான சூழலில் தொடர்ந்து கல்வி கற்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. பீகாரின் கல்வி வளர்ச்சிக்கு அம்பேத்கர் குடியிருப்பு பள்ளிகள் நம்பிக்கையின் திறவுகோளாக திகழ்கின்றன.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வங்காள மறுமலர்ச்சியின் பெரும் தூண்களில் ஒருவரான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர்களின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து தனது அஞ்சலியை செலுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். வித்யாசாகர் அவர்கள் கல்வியை சமூக மாற்றத்திற்கான மிக வலிமையான கருவியாக

மாற்றியவர் என்றும் விதவை மறுமணம் மற்றும் பெண்கள் கல்விக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய பிசியோதெரபி சிகிச்சையாளர்கள் சங்கம் தனது 70 ஆண்டுகால அர்ப்பணிப்பு மிக்க சேவையை நிறைவு செய்யும் இவ்வேளையில் சுகாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்குமான அதன் அர்ப்பணிப்பு அசைக்க முடியாததாக உள்ளது என்றும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 1000கணக்கான பிசியோதெரபி சிகிச்சையாளர்கள் சுகாதார வல்லுநர்கள் ஆசிய மேற்கு பசிபிக் மாநாட்டை புதுதில்லியில் இன்றும் நாளையும் நடத்த

0: போக்குவரத்து, தொழில்நுட்பம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி துறைகளில் இந்தியாவின் திறன்களை வலுப்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி மற்றும் சுகாதார உதவிகள் மூலம் தாய்மார்களின் ஊட்டச்சத்து மேம்பாடு உறுதி செய்யப்படுகிறது என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: சுகந்தேஸ்வரி, இன்னைக்கு பொழுது ரொம்ப நல்லா இருக்கணுமா? மாமா, மாமா, இன்னுமா தூங்குறீங்க? கொஞ்சம் எழுந்திருங்க மாமா.
1: ஏண்டி இப்படி நடுராத்திரில எழுப்புற?
0: பொழுது விடிஞ்சு 6 மணி ஆயிடுச்சு மாமா, கொஞ்சம் பால் வாங்கிட்டு வாங்களேன்.
1: ஏண்டி இந்த சென்னைக்கு நீ வந்து 5 வருஷம் ஆகுது, 2 பிள்ளையும் பெத்துட்ட, இன்னும் உனக்கு கடைக்கு போக பயமா இருக்கா?
0: ரோட்ல குறுக்காலையும் நெடுக்காலையும் போற காரையும் பைக்கையும் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது மாமா.
1: உன் சோம்பேறிதனத்தை மறைக்க ஏதாவது சால் ஜாப்பு சொல்லு. சரி, எனக்கு பால் இல்லாத டீயே போதும், போய் போடு.
0: பசங்களுக்கு பால் வேணும், தயவு செய்து கொஞ்சம் போயிட்டு வாங்களேன்.
1: ஊர் உலகத்துல இல்லாத பிள்ளைங்களை பெத்துட்ட, ஒரு நாளைக்கு பால் இல்லன்னா செத்து போயிடாதுங்க உன் பசங்க, போடி.
2: வேண்டா.
0: யாரு?
2: வேண்டா.
0: ஆ, மயிலக்கா, வாங்கக்கா வாங்க.
2: இந்தா வேண்டா, பால் எடுத்துக்கோ, பிள்ளைங்களுக்கு பால் காய்ச்சி கொடுமா?
0: வேணாக்கா, மாமா இப்ப போயிடுவாரு.
2: உங்க மாமா பால் வாங்கிட்டு வர புராணத்தை தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தனே. இந்த பாருமா, பச்சை பிள்ளைங்க எவ்வளவு நேரம் பசி தாங்கும். இந்த புடி, எனக்கு வேலை இருக்கு, வேண்டாம் நான் கிளம்புறேன்.
1: ஏ வேண்டா, பெரிய இவ்வளவு டைனடி டயலாக் பேசிக்கிட்டு இருக்க, அதான் பால் வந்துடுது இல்ல, டீ கொண்டா. முதலாளி வர சொல்லியிருக்காரு, சீக்கிரமா போகலன்னா அவர்கிட்ட பாட்டு வாங்கணும்.
0: மாமா, வீட்டுல மளிகை சாமான் அரிசி எல்லாம் தீந்து போயிடுச்சு, கொஞ்சம் வாங்கணும்.
1: என்னது, அதுக்குள்ள வீட்டு சாமான் தீந்து போச்சா? 3 வேளைக்கு பதிலா ஒருவேளை 6 வேளை தொண்ணு முழுங்குறீங்களோ? இல்ல உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுறியா? என்கிட்ட காசு இல்ல, எப்படியாவது போ.
0: மாமா, 1 வாரமா பசங்களுக்கு வெறும் கஞ்சி தான் கொடுக்கறேன் மாமா, இன்னைக்கு ஒரு பிடி அரிசி கூட இல்ல மாமா. மளிகை கடையில சாமான் தரமாட்டேன்றான் மாமா, போகும்போது 1 வார்த்தை சொல்லிட்டாவது போங்க மாமா.
1: மளிகை கடைக்காரன் என்ன என் மாமனாரா? நான் சொன்னதும் சரின்னு ஒத்துக்க. வெளிய போறப்ப அது வேணும் இது இல்லன்னு கேட்டு இம்ச பண்ணாதேன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லிருக்கேன், காதுல வாங்க மாட்டிய. எதுக்கு இப்ப அழுது தொலைக்கிற? சே, மனுஷனுக்கு நிம்மதியே இல்ல. இந்த விடியா முஞ்ச வச்சுக்கிட்டு நான் என்னத்தை செய்யறது? போற காரியம் ஊருப்பட்ட மாதிரிதான் நகரப்பல. வணக்கம் முதலாளி.
3: யாரு? ரத்னமா? வாப்பா, முன்னெல்லாம் மாசத்துல 3 வீட்டு கேட்டு

0: வாங்கிட்டு போவேன். இப்போ என்னடா அண்ணா, உன்னை நான் கூப்பிட்டு அனுப்ப வேண்டியிருக்கு. சரி சரி, ஹைதராபாத்துக்கு ஒரு ட்ரிப் இருக்கு, நம்பிக்கையான ஆள் வேணும்னு சொன்னாங்க. கிளம்பு கிளம்பு.
1: மன்னிச்சிருங்க முதலாளி, முந்தி மாதிரிலாம் லாரியில் அவ்வளோ தூரம் போக உடம்புல தெம்பு இல்லை முதலாளி. பக்கத்தில் ஏதாவது இடம்னா சொல்லுங்க.
0: பக்கம்னா எது, கேரளாவா? அடிக்கடி கேரளா ட்ரிப்பு கேட்குறியே, என்ன விஷயம்? போகிற போக பார்த்தா கேரளாவில் செட்டில் ஆகிட போல இருக்கேன்.
1: என்ன முதலாளி கிண்டல் பண்ணுறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை முதலாளி. நான் பெரிய குடும்பி, இதையெல்லாம் விட்டுட்டு போக முடியுங்களா?
0: குடும்பத்தை நினைச்சா சரிதான்.
1: கேரளா ட்ரிப்புனா உடனே சொல்லுங்க, வந்துடுறேன்.
0: கேரளா தானே? பார்க்குறேன் பார்க்குறேன்.
1: கடைக்கார அண்ண வணக்கம், ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுங்க.
2: அடட ரத்னமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே இந்த கடை பக்கமே வர்றதில்ல.
1: என்ன என்ன பண்ணுறது, இப்போவே அப்படி இப்படி ஓடி ஆடி நாலு காசு சம்பாதிச்சா தானே முடியும். நம்ம நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, சில நேரத்தில் உங்களை மாதிரி பெட்டி கடை வச்சுக்கிட்டு ஒரே இடமா உக்காந்துடலாமான்னு கூட தோணுது.
2: அட பாப்பா, நான் இடுப்படிய ஒரே இடத்துல உட்காந்து நின்று பேசி மாசமெல்லாம் சம்பாதிக்கிறத நீ ஒரே ட்ரிப்பில் சம்பாதிச்சுட்டு வந்துடுறியே, அதை பார்த்தா இந்த பொட்டி கடைக்கு லாரி எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. எல்லா இக்கரைக்கு அக்கறை பச்சை தான்ப்பா. போப்போ.
1: சரி அப்போ நான் வரேன். கடைக்காரண்ண,
2: பழைய பாக்கி அப்படியே நிற்கிதே ரத்தனம், கொஞ்சமாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: தரேண்ண, எங்கே போயிட போகிறேன், இந்த தடவை செலவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுண்ணே.
2: சரி, இதையும் சேர்த்து கணக்கில் எழுதிக்கிறேன், எல்லாம் சேர்த்து 800 ரூபா வரும் ரத்தனம்.
1: இருங்க இருங்கண்ண. ஹலோ, யார் யார்? அண்ணியா அண்ணியா, அங்கிருந்து வந்து 2 நாள் தானே செல்ல ஆகுது, அதுக்குள்ள வரணும்னா முடியுமா? கொச்சிக்காத கொச்சிக்காத, 4 நாள் பொறுத்துக்கோ. ட்ரிப் இல்லைன்னா கூட வர திங்கக்கிழமை வந்துடுறேன். வரப்போ உனக்கு பிடிச்ச திருநெல்வேலி அல்வாவும் சாத்தூர் காரா சேவும் வாங்கிட்டு வரேன். வச்சிட்டுமா செல்லா? ஓன் சொல்லு செல்லம். வச்சிருக்கேன்.
2: யாருகிட்ட போய் இந்த கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்க?
1: அது வந்து என் ஃப்ரெண்டோட குழந்தைண்ண.
2: குழந்தையா? குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும், 20 வயசு இருக்குமா?
1: என்னன்னு அது பம்பல மாட்டுருவீங்க போல இருக்கு.
2: இல்லப்பா, உன் பேச்சு ஒரு மாதிரி இருந்தது, அதான் நான் கேட்டேன்.
1: அண்ணா அண்ணா அண்ணா, உங்களுக்கு புண்ணியமா போட்டோம், சத்தமா எதையும் சொல்லாதீங்க. என் வீட்டுக்கு தெரிஞ்சது, அப்புறம் நான் தொலைஞ்ச.
2: புண்டாட்டி மேல அத்தனை பயம் இருக்கா? இருந்தாலும் ஒன்று சொல்றேன் ரத்தனம், வழி துடைக்க வர்றதெல்லாம் வாழ்க்கை துணை ஆகாது.
1: அண்ணா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே போறீங்களே. இதுதான் உங்க லிமிட்டு, அதோட நின்னுக்குங்க. ரொம்ப பேசுனா நான் சும்மா விட மாட்டேன்.
2: என்னடா செய்வ, உன்னை போல எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், பழைய பாக்கிய தர்ற வழிய பாரு.
1: இரு இரு, சீக்கிரமே அந்த காசை உன் மூஞ்சில விட்டு எறிகிறேன்.
3: ராஜா, குழம்பு ஊத்திக்கோடா. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கட்டுமா, பொரியல் வைக்கட்டுமா சொல்லு ராஜா.
1: ஏ வேண்டா, என்னடி என்ன என்ன நடக்குது இங்க?
3: வந்து
1: என்கிட்ட மளிகை சாமானே இல்லைன்னு சொன்ன, இப்போ பிள்ளைங்களை உட்கார வச்சு ஊட்டிக்கின்னு இருக்குதிய சாப்பாடு.
3: வந்து மாமா, மயிலாக்கா கிட்ட அரிசி தான் கேட்டேன், அவங்க தான்
1: கொடுத்தாங்க. நீ வெக்கம் கெட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்க, அறிவு கெட்டவள. அவன் வீட்டுல போய் பிச்சை எடுத்து என் மானத்தை வாங்குறியடி.
3: பசங்க பட்டினி கிடக்கறத பார்க்க முடியாம தான் மாமா மயிலாக்கா வீட்டுக்கு போன.
1: என்னடி, எதுக்கு எடுத்தாலும் பசங்க பசங்கன்னு பூச்சி காட்டுற. உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டதுல இருந்து என் நிம்மதி போச்சு.
3: மாமா மன்னிச்சிடுங்க.
1: இனிமே என்னடி பண்றது, அதான் பண்ணிட்டு.
3: அடிக்காதீங்க மாமா, இனிமே வீட்டு படி தாண்டவே மாட்டேன்.
1: எதுக்குடி எதுக்குடி இப்படி கத்தி ஊற கூட்டுற? என் வீட்டையே பிச்சைக்கார மடமாக்கிட்டு கத்தி நடிக்கிறியா? மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி. நான்

0: மயிலா, ராத்திரி ஹைதராபாத்துக்கு ட்ரிப் போகணும்னு முதலாளி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல?
1: என்னங்க இது, நேத்து ராத்திரி தானே ட்ரிப் முடிஞ்சு வந்திருக்கீங்க, உடனே போகணுமா? ஏங்க, ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க கூடாதா?
0: அட, இது நம்ம ட்ரிப்பு இல்லம்மா. அந்த ரத்தனம் பையன் போக வேண்டியது, அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான். இது முக்கியமான கஸ்டமரோட ட்ரிப்பான், அதனால தான் வேற வழி இல்லைன்னு முதலாளி என்னை கேட்டாரு. சரின்னு ஒத்துக்கிட்டேன்.
1: ஓ, அப்படிங்களா விஷயம்? அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டானோ?
0: முதலாளி அதை கேட்டதுக்கு, கேரளா ட்ரிப்புன்னா போறேன்னு சொல்றான், ஹைதராபாத் ரொம்ப தூரமா.
1: அடப்பாவி, போன ட்ரிப்பு போயிட்டு வந்து வீட்டுக்கு மளிகை சாமான் கூட வாங்கி போடலீங்க. பிள்ளைங்க பசியும் பட்டினியுமா கிடக்குதுங்க.
0: ட்ரிப்பு பணத்தை அவன் முன்னாடியே வாங்கிக்கிறானே, அப்புறம் வீட்டுக்கு கூட செலவு பண்ணாம அவன் என்ன பண்றான்? அந்த பணத்தை ஒண்ணுமே புரியலமா எனக்கு. அந்த வேண்டாவ நினைச்சாதான் பயமா இருக்குமா. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அது படாத பாடுபடுது. விடு விடு, நமக்கு எதுக்கு அந்த பேச்சு? நான் ராத்திரிக்கு வீட்லயே சாப்பிட்டுறேன், கொஞ்சம் வெளியில போனோம், போயிட்டு வந்துடுறேன்.
1: சரிங்க.
2: முதலாளி, முதலாளி
3: வாரத்னா, காக்கைக்கு மூக்கில் வேத்த மாதிரி வந்து நிற்கிறியே. இப்போதான் உன்னை கூட்டிட்டு வர கிளீனர் பாபுவை அனுப்பலாம்னு நினைச்சேன். திடீர்னு கன்னியாகுமரிக்கு ஒரு லோடு போகணும், போறியா?
2: போற முதலாளி. வழக்கமா அந்த பணத்தை பூ கொடுத்துட்டீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்ன வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டு போயிடுவேன்.
3: பரவாயில்லையே, குடும்ப பொறுப்பு அதிகமாயிருத்து போல இருக்கு. இந்த பணம் வச்சுக்கோ, பாபுவை கூட்டிட்டு 4 மணிக்கெல்லாம் சரியா கிளம்பிடு.
2: ஆகட்டும் முதலாளி, ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது முடிஞ்சிடும் முதலாளி.
3: இது என்ன முடிஞ்சிடும் சொல்றோம், எதிர்பார்க்கறது கிடைக்கும் சொல்றோம், என்ன ஒண்ணுமே புரியலையே. இந்த லோடு போய் ஒழுங்கா சேருமா?

0: find a call is not reachable.
1: வணக்கம் முதலாளி, ரத்னத்தை ஏதாவது ட்ரிப்புக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா?
2: அவனை பற்றி கேட்காத மாசானம். வண்டியை கன்னியாகுமரிக்கு ட்ரிப் அனுப்பி 6 நாள் ஆகுது. சரக்கை கொண்டு ஒப்படைச்சிருக்கான். ஆனால் அந்த பையன் இன்னும் வரல, வண்டியும் காணோம். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு நாளைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கேன்.
1: முதலாளி முதலாளி, கொஞ்சம் பதறாதீங்க, பொறுமையாக இருங்க. பாவம் புள்ள குட்டிக்காரன், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்.
2: உனக்கு இருக்கிற பொறுப்பு அவனுக்கு இல்லையே.
3: ஐயா ஐயா,
2: அப்பாட, ஒரு வழியா ரத்னம் வந்துட்டான் போல இருக்கு.
1: முதலாளி, ரத்னம் வரல, கிளீனர் பாபு தான் வந்திருக்கான்.
2: ஏண்டா அம்மா, நீ வந்திருக்க, அவன் எங்கடா?
3: அவர் வரவே இல்லையா முதலாளி? கன்னியாகுமரியில் சரக்கு இறக்கிட்டு மறுநாள் வரேன்ட்டு போனவர் தான். ஆளே காணோம். உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு வாரமாக சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதான் நானே லாரி எத்துன்னு வந்துட்டேன். மன்னிச்சிருங்க முதலாளி.
2: பாத்தியா மாசானம், அந்த கேடி பையன் செஞ்சதை அவனை தொலைச்சிடறான் பாரு. போலீஸில் பிடிச்சு கொடுத்தாதான் புத்தி வரும். கொஞ்ச நாளைக்கு உள்ளே போய் இருந்துட்டு வரட்டும்.
1: முதலாளி வேணாம், அவனை விட்டுருங்க. அவனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. லோடு டெலிவரி ஆயிடுச்சு, லாரியும் வந்துடுச்சு. இனிமே அவன் வந்தான்னா வராட்டி என்ன? தொலைவிட்டும் விடுங்க.
2: அவன் இனிமே இந்த வாசப்படி ஏறக்கூடாது. நீ பார்த்தா சொல்லிடு.
3: ஐயோ, நானாங்க சேர்த்த
2: பாரு, உன்னையும் தொலைச்சிருப்பேன். ஆனால் நீ வண்டியை திருப்பி கொண்டு வந்ததால தப்பிச்சுக்கிட்ட. 2 நாள் கழிச்சு வா.
3: முதலாளி போட்டா போயிட்டாரு.

0: கேரளால ஒரு சின்ன வீடு வச்சுக்கிறாருண்ண.
1: ஐயோ,
0: அட சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அங்கதான் போய் கொட்டுறாரு.
1: அப்படியா
0: அண்ணே? இனிமேல் அவர் இந்த பக்கம் வருவாருன்னு நம்பிக்கையில அவர் வரவே மாட்டாருண்ண.
1: அட பாவி, என்னடா சொல்ற? இங்க பொண்டாட்டியும் புள்ளையும் பட்னியா கிடக்குது, அவனுக்கு மைனர் ஷோக்கு கேக்குதா? ஏய், உண்மைய சொல்லு, இந்த விஷயம் உனக்கு முன்னாலேயே தெரியும்ல?
0: அண்ணே, ரொம்ப நாளாவே தெரியுண்ணே, ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு பயம். வெளியே சொன்னா அவர் கொன்னுடன் மாட்டி வச்சிருக்காருண்ணே, நான் என்னென்ன செய்யறது?
1: இது அப்பவே சொல்லிருந்தியா? ஏதாவது செஞ்சிருக்கலாம்டா. இப்ப விஷயம் கை மீறி போன அப்புறம் சொல்றியாடா? டேய், ஒரு குடும்பமே சீரழிஞ்சு போக போகுதுரா, இதை நான் விட மாட்டேன்டா. மரியாதையா நீ அந்த வீட்டு அட்ரஸ் சொல்லு, அவனை ரெண்டுல ஒன்னு பாத்துட்டு வந்துடுறேன் நான்.
0: ஐயோ அண்ணா, எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. அவரு எப்பயாவது என்ன கேரளா கூட்டின்னு போகும்போது வயல இறக்கி விட்டு கையில துட்டு குத்துட்டு போயிடுவாரு, திரும்பி வரும்போதா கூட்டின்னு வருவாரு. நான் என்னன்னா செய்யறது?
1: என்ன நெஞ்ச அழுத்தண்டா உனக்கு? இதெல்லாம் மறைக்கணும்னு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா? டேய், இவ்வளவும் நடந்திருக்கு, இது யாருக்குமே தெரியல. டேய், உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதுரா, மரத்துல கட்டி வச்சு உதைக்கணும்டா உன்ன.
0: அங்க போனா அவர் அடி பண்றாரு, இங்க வந்தா நீங்க உதைக்கிறேன்றீங்க. இதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை இத்தனை நாளா.
1: டேய் டேய் டேய் டேய், புருஷன் கோச்சுக்கிட்டு போனானே, எப்ப வருவானோன்னு அழுதுகிட்டு காத்துக்கிட்டு கிடக்குற அந்த ஏமாளி பொண்ணுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. புடா, என் மூஞ்ச முடிக்காதரா. டேய் டேய் டேய், அந்த ஆளை பத்தின உண்மை ஏதாவது தெரிஞ்சதுன்னு மறுவாதியா எதையும் மறைக்காம என்கிட்ட வந்து சொல்ற. ஓகே
0: சரிண்ணா,
1: பட.
0: சொன்னா அந்த ஆள் அடிப்பாரு, இல்லன்னா இந்த ஆள் அடிப்பாரு, என்ன பண்றது? ஒன்னு பண்ணலாம், பேசாம ஓடி போயிடலாம்.
2: போனவரை இன்னும் காணுமே, பெட்டிக்கடை அண்ணாச்சி வேற என்னன்னு சொல்றாரு. அங்க முதலாளி வீட்டுல என்னாச்சோ தெரியலையே.
1: மயிலா, மயிலா,
2: என்னங்க என்னங்க, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னங்க என்ன ஆச்சு? எனக்கு பயமா இருக்குங்க.
1: பயப்படுற மாதிரிதான் எல்லாமே நடந்திருக்கு. இந்த ரத்தனம் பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கேரளாவில் ஒரு சின்ன வீடு வச்சிருக்காமா, 6 நாள் பார்த்துட்டு பாபு பயந்து போய் தானே லாரியை ஓட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கான். இனிமே ரத்தனம் திரும்பி வருது சந்தேகம் தானே அந்த பாபு பையலே சொல்றான்.
2: அடக்கடவுளே, முதலாளி என்னங்க சொன்னாரு?
1: அவரு என்னத்த சொல்லுவாரு, பயங்கர கோபத்துல இருக்காரு. இந்த கோபத்துல போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. நான் தான் அவரை சமாதானம் செஞ்சு தடுத்து நிறுத்திவிட்டேன்.
2: இங்க இந்த விஷயம் நம்ம பெட்டிக்கடை அண்ணாச்சிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் அவருடைய கடைக்கு போயிருந்தேங்க. அப்போ அவர் என்ன சொன்ன தெரியுங்களா? உங்களை அவனை கண்டிச்சு வைக்க சொன்னாருங்க.
1: பாத்தியா மயிலா, விஷயம் தெரிஞ்ச ரெண்டு பேருமே சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? ரத்தனம் ரொம்ப நாளாவே கிளம்புற திட்டத்துலதான் இருந்திருக்கான். சரியான நேரம் பார்த்து கிளம்பிட்டான். கையில தொழில் இருக்கு, எங்க போனாலும் பொழைச்சுக்கலான்ற ஒரு தைரியம். அப்படிப்பட்டவன எங்க போய் தேடுறது சொல்லு?
2: எங்க அந்த பாபு பையனுக்கு இடம் தெரிஞ்சிருக்காதா என்ன? அவனை கூட்டிட்டு போய் கொஞ்சம் பாத்துட்டு வாங்களே.
1: அவனுக்கு ரத்தனம் போன ஊர் பேரே தெரியல.
2: இது எப்படிங்க நான் வேண்டா கிட்ட சொல்றது?
1: அதைத்தான் நானும் யோசிக்கிறேன்.
2: என்னங்க, நாம ஒன்னும் சொல்ல வேண்டாங்க. அவன் நம்ம கிட்ட ஏதாவது கேட்க வருவா இல்லையா, அப்ப பக்குவமா சொல்லி அவனை சமாதானப்படுத்திடலாங்க.
1: கரெக்ட்மா, அதுவும் சரிதான்.

0: அக்கா, மயிலக்கா,
1: வாமா. வேண்டா வா. என்ன மூணு நாளா உன்னை ஆளையே காணோம்?
0: உடம்பு கொஞ்சம் சரியில்லைக்கா, அதான் வரல. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா?
1: சொல்லுமா.
0: எனக்கு உங்களை மாதிரி எங்கேயாவது ஒரு வீட்டு வேலை வாங்கி தரீங்களா?
1: என்ன, நீ வீட்டு வேலைக்கு போறியா? எதுக்குமா இந்த முடிவு?
0: வீட்டு ஆம்பளை போன இடம் தெரியலனா பொம்பளை படி இறங்கித்தானக்கா ஆகணும்.
1: என்ன வேண்டா ஒரு மாதிரியா பேசுற, எனக்கு ஒண்ணும் புரியலையே.
0: அக்கா, இனிமே அடமான வைக்க என்கிட்ட எதுவுமே இல்லக்கா, ஆனா உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்குக்கா.
1: வேண்டாம்,

0: என்னமா இதெல்லாம்?
1: அக்கா, மூணு நாளைக்கு முந்தி நான் பாதி பைத்தியக்காரியாட்டக்கா. கோச்சிட்டு போன புருஷன் இன்னும் வரலையே. எங்க இருக்காரோ, சாப்பிட்டாரோ, என்ன ஆனாரோன்னு தவிச்சிட்டு இருந்தேங்கா. பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்தேன். ஆனா அவரு மனசு ஒரு இடமோ உடம்பு வேற இடம்னு ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்காருக்கா. நய வஞ்சக. கடைசியா உடம்புக்காக வாழ்ந்த இடம் அழுத்து போய் ஆசைப்பட்ட இடத்துக்கே கிளம்பிட்டாரு. அது தெரிஞ்ச அப்புறமும் எதுக்கு அவரை விரட்டிட்டு பின்னாடி ஓடணும்? அதுல என்ன பலன் இருக்கு? அவரை விட்டுடுவோம்க்கா. அவராவது போன இடத்துல போய் சந்தோஷமா இருக்கட்டும்.
0: வேண்டா, நீ என்னமா பேசிட்டு இருக்க?
1: நானே மூணு நாளா அத பத்தி யோசிச்சு ரொம்ப தெளிவாயிட்டா. நீ ஏன்க்கா அழற? அன்னைக்கு நீயும் அண்ணனும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேக்கா.
0: நிஜமாவா?
1: ஆமாக்கா. இனிமே என் பிள்ளையையும் தாயும் தகப்பனுமா இருந்து வளர்த்து பெரிய ஆளாக்கணும். இதுதான் என்னோட கனவு, லட்சியம். இனிமே பழசு எதையுமே பேச வேண்டாங்க்கா.
0: நீயே இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்னமா இருக்கு? உனக்கு துணையா நானும் எங்க வீட்டுக்காரோ இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத.
1: ரொம்ப நன்றிக்கா. அக்கா, வேலை விஷயத்த மறந்துடாதீங்க.
0: இல்லம்மா, உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. வக்கீல் வீட்டம்மா வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் உன்னை கூட்டு விட்டு போறேன். நாளை காலையில என் கூட வா.
1: ரொம்ப நன்றிக்கா.
0: வேண்டா, இரு இரு. இப்ப என்கிட்ட நீ பணம் வாங்கிப்பல்ல? மளிகை சாமான் வாங்கி பிள்ளைங்களுக்கு நல்ல சமைச்சு போடுமா. உடம்பு தெம்பா இருந்தாதான் நீ நினைச்சதை சாதிக்க முடியும்.
1: ஆமாக்கா, இப்ப கொடுங்க. கண்டிப்பா திருப்பி கொடுத்துடலாம்ன்ற தைரியத்துல நான் வாங்கிப்பேன்க்கா.

0: அம்மா, எங்கம்மா போயிருந்த?
1: ஏண்டி செல்லம், மயிலா பெரியம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். உங்க அப்பா வெளிநாட்டுக்கு வேலையா போயிருக்காராம். மாசானா பெரியப்பால அவர் இப்பதான் சொன்னாரு, வர்றதுக்கு 10 வருஷம் ஆகுமா. அதனால நீயும் பாப்பாவும் நல்லா படிக்கணும், சரியா? நான் நாளையில இருந்து மயிலா பெரியம்மா கூட வேலைக்கு போறேன்டா.
0: வேலைக்கா? அப்ப ரொம்ப தூரம் போவியா? ரோட்ல நடந்து போனா வண்டிக்க வருமா? நீ பயப்படுவல்ல?
1: இல்லடி செல்லம், உங்க ரெண்டு பேரையும் நினைச்சுக்கிட்டே நடந்து போனா அம்மாவுக்கு பயமே வராது. என்ன பத்தி கவலைப்படாதீங்கடா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு பெரிய ஆளுங்களா வரணும், சரியா? அம்மாவுக்கு அதான் வேணும்.
0: சரிம்மா, நீ வர வரைக்கும் பாப்பாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்.
1: சரிடி செல்லம்.

0: வா மயிலா.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். அடடே, சொன்ன மாதிரி ஆளை கூட்டிட்டு வந்துட்டு போல இருக்கு.
1: ஆமாம்மா, இவ எங்க சொந்தக்கார பொண்ணு, நம்ம வீட்டுக்கு தான் வேலைக்கு கூட்டு வந்திருக்கம்மா.
0: ஆமா, சம்பளம் என்ன எதிர்பார்க்கற? முதல்லயே பேசிக்கிறது நல்லது பாரு. அப்புறம் சாவித்திரியம்மா கம்மியா சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது பாரு.
1: என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இவ வேலை செய்யறத பாத்துட்டு நீங்களே அதிகமா கொடுப்பீங்கம்மா.
0: சந்தோஷம் ஐடா, இவ பேரை கேட்கவே மறந்துட்டேனே. ஆமா, உன் பேர் என்னமா?
1: என் பேரு வேண்டா.
0: என்னது வேண்டாவா? இது என்னது புது பெயரா இருக்கு?
1: அம்மா, எங்க ஊர் பக்கம் மூணாவதா பொண்ணு பிறந்தா வேண்டான்னுதாமா வைப்பாங்க.
0: இந்த ஜனங்களோட மூடத்தனத்துக்கு ஒரு அளவே இல்ல பாரு. இத பாரு, அந்த பேர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ பாக்க லட்சணமா இருக்கதால உன்னை நான் லட்சுமினே கூப்பிடுறேன்.
1: உங்க இஷ்டமா. அம்மா, இன்னைக்கே வேலையில சேர்ந்துக்கிறேம்மா.
0: சரி சரி, உள்ள வா லட்சுமி. மயிலா, நீ போயிட்டு வா.
1: சரிம்மா.
2: என்ன வேண்டா, வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. வக்கீல் வீட்டம்மாவுக்கு உன்னுடைய வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்னு சொல்ல.

0: மறந்து போயிட்டேன். அவங்க கிட்ட ரத்னத்தை பத்தி நீ சொல்லிட்டு இருக்காதம்மா?
1: இல்லக்கா, அவங்க கிட்ட உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பொய் சொல்றது தப்பு இல்லையாக்கா?
0: வேண்டா, இங்க நடக்கிறத உங்க வீட்டுக்கு சொல்ல வேண்டாமாமா.
1: என்னக்கா சொல்றீங்க? நானே அவங்கள விரோதம் பண்ணிட்டு தானக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது தெரிஞ்சா போதும், அம்மாவும் அப்பாவும் தேவையில்லாததெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் வேண்டாம்க்கா. எனக்குதான் பெத்த தாயா, தகப்பனா, சகோதரனா நீயும் அண்ணனும் இருக்கீங்களேக்கா, எனக்கு அதுவே போதும்க்கா.
0: இதுக்கேமா அழுகுற? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்.

0: லக்ஷ்மி, உன் பையனுக்கு உன் மேல ரொம்ப இஷ்டமா?
1: ஆமாமா, நானா அவங்களுக்கு ரொம்ப உயிருமா. அந்த பிள்ளைங்களை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க என்னால முடியுமான்னு கவலை இப்பவே என்ன நெஞ்சு அறுக்குதுமா. பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கூட போட முடியலம்மா. ஒரு நல்ல நாளைக்கு துணிமணி கூட எடுத்து கொடுக்க முடியலம்மா. ஆனா ரெண்டும் வாயை திறந்து எதுவுமே கேட்காதுங்கம்மா.
0: அத பத்தி பேசத்தான் உன்னை நான் வர சொன்னேன். என் சிநேகிதி பானுமதி மும்பையில இருக்கா, பெரிய கோடீஸ்வரி. பணமும் பங்களா காருமா இருக்கிற அவளுக்கு பிள்ளை இல்ல. அதனால ஏதாவது ஒரு பிள்ளைய தத்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணி அடுத்த வாரமே வருதா சொன்னா. லட்சுமி, நான் நினைக்கிறது சொன்னா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே?
1: என்னமா சொல்றீங்க, நீங்க எனக்கு கெடுதலா செய்ய போறீங்க?
0: அப்படின்னா என் மேல உனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லையா?
1: ஆமாமா.
0: உன்னோட பையன் முத்துவ என் சிநேகிதிக்கு தத்து கொடுத்துற. கோடீஸ்வர வீட்டுல உன் பிள்ளை சந்தோஷமா வளருவான். என்னமோ நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்.
2: ஏமா ஒரு மாதிரி.

0: நீ மயிலா பெரியம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேம்மா. ஏம்மா நான் உனக்கு பாரமா இருக்கேனா?
1: ராஜா, என்னடா என்னடா ராஜா இப்படி பேசுற? எனக்கு எப்படிடா நீ பாரமா இருப்ப? உன்னை போல குழந்தை கிடைக்க நான் தான் ராஜா கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட பாசம் மட்டும் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தர முடியாதுடா கண்ணு. அதுக்கும் மேல நிறைய வேண்டி இருக்கிறா. அதனாலதான் என் மனச கல்லாக்கிட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டேன். என் உயிரையே அவங்க கிட்ட கொடுக்கறேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா.
0: அப்போ நீ தானம்மா என்னோட உயிர்.
1: ராஜா,
0: உன்னையும் பாப்பாவையும் விட்டுட்டு போய் கண் காணாத இடத்துல நான் மட்டும் எப்படிமா சுகமா வாழ முடியும்?
1: இல்லடா,
0: பிறந்ததுல இருந்து நீ தானம்மா எனக்கு அம்மாவா அப்பாவா பாத்துட்டு இருக்க.
1: என்ன ராஜா,
0: அந்த பணக்கார வீட்டுல அவங்க எனக்கு தர போற பாலும் பாயாசம் ஆனாலும் அது வேற கை தானமா?
1: என்ன ராஜா சொல்ற?
0: நீ பழைய சாதம் தந்தாலும் இது அம்மாவோட கை தானமா? எனக்கு இதுவே போதுமா.
1: ஐயோ முத்து, என் சாமிடா நீ. உன்னை பார்த்தா அப்பனுக்கு பாடம் சொன்ன அந்த பாலமுருகனாட்ட இருக்கிறடா ராஜா. எனக்கு உன் படிப்ப பத்தி தாண்டா கவலை.
0: அத பத்தி நீ கவலைப்படாதம்மா. படிப்புங்கிறது படிக்கிற ஸ்கூல்ல இல்லம்மா. எங்க படிச்சாலும் எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம்.
1: அப்படியா ராஜா?
0: இப்பல்லாம் நல்லா படிச்சா யார் வேணாலும் பெரிய ஆள ஆகி சாதிக்கலாம்னு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்கம்மா. நான் நல்லா படிச்சு பெரிய ஆள ஆகி உன்னையும் பாப்பாவையும் காப்பாத்த போறேம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இதில் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்.

0: திரைகாலத்தில் சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது திரைகானம்.
1: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
2: நான் ரெடி, கிளம்புவோமா?
1: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
2: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
1: உன் போனை எடுத்துக்கிட்டியா சீதா?
2: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
1: 100 to 150 grams எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பை எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற.
2: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
1: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கும் சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
2: நீ சொல்றதும் சரிதான்.
1: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் இளையராஜா.

0: நேரம் 12:30.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: நேயர்கள், இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வசந்த மலர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

உயிரே உனக்காக திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி என்னுயிர் தோழன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாரதி ராஜா பாடிய பாடல்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும்

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நேயர்கள் இதுவரை இரவின் மடியில் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் இதயத்தை திருடாதே கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதலில் இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்? நம் கைகளில் நாளைய ராஜ்யம், நம் கண்களில் நாளைய காவியம், நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக, வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்?

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வடியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண்மேலே புதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம்

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம் நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம் நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும் ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தாம் தாம் தாம் தம் தம் தம்

நேயர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா? மன்மதலீ

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட

0: நிறைவு பெற்றது நினைவில் நின்றவை.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அசம்மா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அன்னமிட்ட கை இதய வீணை காசேதான் கடவுளட ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக அன்னமிட்ட கை படத்திலிருந்து பாடல்கள்.

ஒழித்த பாடலை பாடியவர்கள் டிஎம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

இதுவரை அன்னமிட்ட கை படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி இதே வீணை படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: interest of pilgrims' safety. Pilgrims have been advised to keep track of weather conditions and follow the guidelines issued by the administration. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசை நேர்கள் கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் தக்கோலம் எம் முருகன் அவர்களின் நாகஸ்வரஸ் இடம்பெறும் பணப்பாக்கம் ஜி தமிழ்செல்வன் அவர்கள் தவில். முதலில் அம்போருக பாதமே ரஞ்சினி ராகம் ஆதிதாளம் ஜி என் சுப்பிரமணியம் இயற்றியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நீர்கள் கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக திருமால் பெருமை படத்திற்காக பி. சுசீலா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

வாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை, தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை, முருகப்பெம்மானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாள்.